ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்கள்

உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போல வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
5: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாம் தொடர்ந்து வாருங்கள் பூமியை காப்போம் அப்படின்ற ஒரு நெடும் தொடர் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. போன வாரம் கூட நாங்கள் உங்களுக்கு வந்து கியூபா நாட்டில் வந்து எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது மூலமாக அந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இந்தியாவை பற்றி சொல்ல போகிறேன். அதான் இந்தியாவில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ஊக்குவிக்கிற வகையில் வந்து FTII, அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். இந்த FTII வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக வந்து அதாவது ஷூட்டிங் சமயத்துலலாம் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டில் வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து நாங்களே வந்து ஆர்கானிக் முறைப்படி வந்து கல்டிவேட் பண்ணி விவசாயம் பண்ணி அதை தான் வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பற்றி பேச நான் உங்கள் அனுப்பி வந்திருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நாம் இன்றைக்கி வாருங்கள் பூமியை காப்போம் எனும் நெடுந்தொடருக்கு கீழ் வந்து கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதாவது FTII அதாவது ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துல வந்து கணேஷ்ன்ற ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் படி வந்து செடிகள்லாம் நட்டு அதுலேருந்து வர பழங்கள் தான் வந்து அங்கே இருக்க அந்த அதுலேருந்து வர காய்கறிகளை வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சமைச்சு போடுற சாப்பாட்டில் வந்து ஆர்கானிக் படி வந்து ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் தொடங்கி அங்கேருந்து வர காய்கறிகளை தான் வந்து சமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூனேல இருக்கிற இந்த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் பூனேல தான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ வந்து அவர் அதே இடத்துக்கு வந்து அங்கே ஒரு மெஸ் வச்சு அந்த மெஸ்ஸுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் படி காய்கறி எல்லாம் வளர்த்து அங்கேருந்து காய்கறி எல்லாம் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து அவருக்கு இடம் கிடச்சிது, எப்படி இந்த ஐடியா வந்தது, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வேக் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டார், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பற்றி சொல்ல நான் உங்கள் அன்னபூர்ணி பேசிகிட்டு இருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மிஸ்டர் கணேஷன், நீங்கள் முதல்ல வந்து மிஸ் ஆரம்பித்தப்போ என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவர் வந்து சாதாரணமாக எல்லோரும் வாங்குற மாதிரி தான் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா இவர் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து கீதா தாய் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு அங்கேருந்து வந்து அங்கேருந்து ஒரு அதாவது அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து இவங்க வந்து கீதா தாயை வந்து ஒரு நாள் எதிர்த்து மீட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த மாதிரி ஆர்கானிக்

பொதுவாக அவங்க நம்பர் என்னன்னா ஆர்கானிக் ஃபுட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்னா காஸ்ட்லியாக இருக்கும், இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி நாங்கள் வந்து நாங்களே வந்து இந்த மாதிரி கீட்டா தாக்கிட்டே நாங்கள் வாங்குகிறோம், ஏதாவது வந்து காசு பிரச்சனை எதாவது வந்ததுன்னா வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நாங்களே பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நாங்களே வந்து அந்த காசு செலவை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இப்படியே போயிட்டுருக்கிறப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கீதா தாயின்றவங்கள்ட்ட வந்து ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டுருக்காரு. அப்புறம் என்ன பண்ணார், ஜீரோ ஆயில் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காரு, அதாவது எண்ணெயே இல்லாத சமையல் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார் இவர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபுட் வந்து ஒத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து செஃப்காங்க, அங்கே வேலை செய்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஆயிலே இல்லாத ஃபுட் வந்து அவங்க சமைச்சதே கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சமைக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் வந்து இவரோட ஒப்பீனியன் தான் வந்து ஜீரோ ஆயில் இருக்கணுமே தவிர அது வந்து நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து கொஞ்சமும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயும் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தார். இதேமாதிரி ஒரு நாள் போயிட்டுருக்கிறப்போ என்னாச்சு, சண்டேனா வந்து இவங்க ஹாஸ்டலில் வந்து மெஸ் வந்து மூடிடுமா, ஆனால் வந்து பசங்களே வந்து சாப் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுருவாங்களாம். ஒரு நாள் எதிர்ச்சியமாக வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு சமைக்கிறச்சே ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வராண்டாவில் போட்டு காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேபிள் வந்து அன்னைக்கு போனது தான் இன்னும் வந்து மெஸ்ஸுக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஈவன் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அப்படின்ற காலேஜில் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் கூட அந்த பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கு. புக் ஓல்டு பழைய புக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சு அது ஒரு சின்ன லைப்ரரியாகவும் ஆயிருக்கு ஒரு காலத்தில். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் போயிடுச்சுனாலும் இன்னும் அந்த பெஞ்ச் அங்கே தான் இருக்குது. எப்பயுமே அங்கே வந்து பசங்க உட்காந்து சாப்பிட்டு கதை அடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடமா இருந்திருக்கு. இதை மனசில் வச்சுட்டு இவங்க அங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அந்த வராண்டாவில் அப்படின்ட்டு பார்த்து சின்ன சின்ன மின்ட் கொரியாண்டு துளசி இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிசினல் வேல்யூஸ் உள்ள பிளான்ட்டாக வச்சு சிலதை வந்து சாலடுக்கு, அதாவது மின்ட் கொரியாண்டர் மாதிரி இருக்கிறதுலாம் சாலடுக்கும் துளசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹெர்பல் டீ போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஈவன் அலோவீரா, வெத்தலை, க்ரீன் சில்லிஸ், பெப்பர்மின்ட் இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் எதிர்ச்சியமாக அங்கே வேலை செய்கிற வந்து பம்கினோட சீன்ஸை வந்து அங்கே போட ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா சூப்பராக பம்கின்லாம் வளர்ந்துருக்கு. இந்த சமையலுலேருந்து கிச்சன்லேருந்து வர வந்து வேஸ்ட் அந்த வெஜிடபிளோட தோழி இதெல்லாம் வந்து போட்டு வெர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை சின்ன ஒரு உரமாக மாற்றி போட்டதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பம்கின்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு பக்கத்தில் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, அதை போய் அட்டன் பண்ணி அதை பார்த்ததுக்கப்புறம் இனிமே இவங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா பட்டு எப்படி பண்றதுன்னு முறையா கத்துக்கிட்டு அங்க வந்து அந்த ஹாஸ்டல் இருக்கிற பிளேஸ்ல வந்து நிறைய வந்து செடிகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் வந்து இவங்களோட ஆர்கானிக் ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சுது. அதான் முத முதல்ல கீதா தாய் மூலமா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குன்னு தெரிய வந்து அவங்க கிட்டேருந்தே வந்து சோர்ஸ் பண்ணி எதேச்சியமும் வந்து இவங்க பின்பக்கம் சின்ன சின்ன செடிகளாக வைக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அது பெரிய ஆர்கானிக் ஃபார்மாவே வந்து மாத்திருக்காங்க. அந்த க்ரீன் டீ போடுறதுக்கு மட்டும் இல்லை, சாலட் மட்டும் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற தினசரி சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லா காய்கறி அரிசி எல்லாமே வந்து அவங்க ஹாஸ்டல்லையே விளையிற இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் மூலமாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீடை விதையை விதைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் வந்து வளர்த்துக்கலாம். அதை வச்சு இவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு நாள் வந்து நிராலி அப்படின்ற இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கேங் ஷேப்பில் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாமே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இங்கேங் ஷேப்பில் வந்து சீட்ஸ் எல்லாம் வச்சு வளர்ந்தப்போ அது இங்கேங் ஷேப்பில் போட்டால் அதே மாதிரி வளர்ந்துருக்கு. இவரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருனா, சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல, இவரை பொறுத்தவரைய ஆர்கானிக் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கலும் கூட அதே சமயம் ஸ்பிரிச்சுவலும் கூட அப்படின்றது இவர் சொல்கிறாரு. எந்த ஸ்டூடெண்ட்டோட ரூமில் வந்து சுவத்தில் சீக்வாரா, அவர் வந்து ஒரு மத குரு, அவரோட ஃபோட்டோ இருக்கோ, இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டோட டிஷர்ட்டில் வந்து இவரோட ஃபோட்டோ இருக்கோ, அவர் என்ன சொல்கிறாருனா, இப்போ வந்து அவர் உயிரோட ஒருவேளை இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் ஃபார்முக்காக வந்து அவர் வந்து கேம்பெயினிங் மாதிரி பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அதனால் வந்து ஆர்கானிக் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு, நீங்கள் இது வந்து நீங்கள் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் மூலமாக வந்து இதை பரப்புற முயற்சியில் இருக்கார் அவர். சாயிலை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கானிக் ஃபுட் தான் வந்து சாயிலுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு சாயிலை பாய்சன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால் வந்து நாம் வந்து என்ன செய்யணும்னா, ஆர்கானிக் மெத்தட் தான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அது நமக்கும் நல்லது என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்குமே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சாயிலையும் பாய்சன் பண்ணி அந்த பாய்சனஸ் சாயிலில் வளர்ற செடிகளும் வந்து பாய்சனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஏன்னா நேரடியாகவே அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்காரு, அதாவது நம்ம கீதா தாய்

அவர் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸால பாதிக்கப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்றதால தான் வந்து அவர் கேன்சர் வந்திருக்குங்கிறத இவர் கேட்டதால வந்து இந்த ஒப்பீனியனை வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து சாயிலும் பாய்சன் ஆகுது, அதே சமயம் அந்த சாயிலில் வளர்கிற செடிகள் எல்லாமே பாய்சன் ஆகுது, அந்த செடியிலேருந்து கிடைக்கிற காய்கள் கனிகள் எல்லாமே வந்து பாய்சன் ஆகிடுது. அதனால தான் வந்து நமக்கு அதை சாப்பிட்றது மூலமாக நமக்கும் வந்து சம் டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து நமக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நம்மளோட நல்லதுக்காக நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நிறைய நாள் வந்து ஏன் காத்திருக்கணும், இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே அதை நான் வந்து எடுத்துடலாமே, என் கையில் வந்து காய் வந்துடுமே, ஏன் நான் வந்து அவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நம்ம நல்லதுக்காக நம்ம மண்ணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த விதமாக யோசிச்சு நம்ம ஹெல்த் விதமாக யோசிச்சு மொத்தவங்க ஹெல்த்காகவும் யோசிச்சு ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கணேஷன் சொல்கிறாரு. ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆனதுங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சொன்னார். ஒன்று என்னென்னா கிச்சனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ரொம்ப உதவி செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து ரொம்ப எனக்கும் வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து அவங்களா இப்போ பம்ப்கின் சீடே வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவர் தான் வந்து சும்மா தூவிட்டு இருக்காரு. அதுக்கு தினமும் இந்த மாதிரி சாதாரணமாக ஏதாவது உரம் போட போட இந்த மாதிரி பம்ப்கின் வந்து வளர்ந்துருக்கு, பூஷ்ணிக்கா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும்னு அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து செய்கிறதால இது சக்ஸஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தானே இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி மெஸ்க்கு வந்து ஏதாவது அவங்களால முடிஞ்ச யூட்டன்சில் கிளீன் பண்ணுற உதவுறது, இல்லைனா செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லைனா சர்வ் பண்ணுறது, இல்லை அவங்களால முடிஞ்சது காய்கறி வெட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களாம் வந்து இல்லை சில பேர் ஷாப்பிங் போனாக்க வந்து அங்கேருந்து சில அவங்க ஏதாவது ரெசிபி பார்த்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாக்க அவங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது, இது மாதிரி வாலண்டியர் சில ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுறது கூட அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்து இது ஸ்மூத்தாக இருக்குது, எப்பயுமே இது நல்லா போகுதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு இஷ்யூ என்னென்னா வந்து அவங்க அந்த அதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி வேலைக்கு வந்து தானாக வாலண்டியர் பண்ணி வர்றது வந்து அவ்வளோ பசங்க கிடையாது, நிறையா பசங்க கிடையாது. சில பேர் தான் வந்து இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பசங்க மேபி படிப்பில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்களா இருக்கும், இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து பெரிய வேறு ஃபிலிம் லைனில் டெலிவிஷன் லைனில் போகணும்னு பார்க்குறேன், நான் எதுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு போய் உதவணும் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம். இல்லைன்னா விவசாயம்னா எனக்கு வராது, ரொம்ப டீப்பாக ஏதோ ஏர் எடுத்துகிட்டு நாற்று தடணும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிக்கிட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாதி பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி சொல்கிறது, அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யறது, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே படிக்கும்போது நான் கூட வந்து மெஸ்ஸுக்கு சாப்பிட தான் வருவேன் தவிர வேறு எதுக்கும் வரமாட்டேன். சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் சில பேர் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்க, அதே சில பேர் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ரெசிபிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. சாலட் மாதிரி ஆயில் லெஸ்ஸாக எந்த அகரம் கொடுக்கலாம், வேக வச்சு கொடுக்கலாமா, ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாமா, பாயில் பண்ணி கொடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈவன் இவர் வந்து சில ரெசிபிக்கு வந்து சுகருக்கு பதிலாக ஆர்கானிக் ஜாகரி போடுறாங்க. அது ஒரு சில பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, சில பேருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கையால் இடித்த வந்து ரெட் ரைஸ் வந்து கொடுக்குறோம், ஆனால் சில பசங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ கான்ஷியஸாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து செமி பாலிஷ்டு ஒயிட் ரைஸ், அதாவது ரொம்ப பாலிஷ் பண்ணாமல் பாதி பாலிஷ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட இஷ்டங்களும் இதில் வந்து கலந்துருக்கு இல்லைங்களா. சில பேருக்கு டேஸ்டியான ஃபுட் தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு சில பசங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான இயற்கையோடு ஒண்டி வாழ்கிற வாழ்க்கையை வந்து விட்டு நம்மளை வந்து தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தள்ளி கூட்டு போகுது. அது வந்து நமக்கே வந்து திரும்பி விளைவுகளை தான் ஏற்படுத்துது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறணும், இயற்கையோட ஒன்றி வாழ வந்து அது உதவணும், இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி வந்து அது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதோடு மட்டும் நிற்காமல் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு எது எது உதவுமோ, நம்ம நாளடவில் எது முக்கியமோ, நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு என்ன முக்கியமோ, நாடு முன்னேற்றம் கூட இல்லை நம்ம ஓன் ஹெல்த்துக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு எது உதவும், நம்ம மண்ணுக்கு எது நல்லா இருக்கும், நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கல்விகளும் வரணும். ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு. இவர் இப்போ என்ன சொல்கிறாருனா, நானே இப்போ வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஆகிட்டேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்சியூமர் மாதிரி ஆகிட்டாங்க.
அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானாக வந்து செய்கிற பசங்க பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவர் இன்னொரு ஐடியா என்ன வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாட்டிலேருந்து வர பசங்களை வந்து அவங்க கையிலேயே வந்து மெஸ்ஸை கொடுத்துட்டு அவங்க கையிலேயே இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களால இதை செய்ய முடியுதா, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே ஃபார்ம் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. ஏன்னா இதுதான் வந்து ஒருவேளை அந்த செய்கிற பசங்களுக்கு வந்து இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இந்த வழியில் இந்த ஃபீல்டில் போக ஆரம்பிக்கிறேன் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் வந்து ஹாஸ்டல் பின்னாடி இல்லைனா கூட எங்கேயோ அவங்க சொந்த காஸ்ட்டில் வந்து மேபி லேண்ட் ஒரு நிறைய லேண்ட் வாங்கி ஆர்கானிக் ஃபார்ம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து கூட நம்ம வந்து காய்கறி வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்டல் பின்னாடி கூட முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இவர் இருக்கார். இப்போதைக்கு இவரோட ஒரே எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் வந்து எப்படியாவது வந்து இவர் வந்து உருவாக்கிடணும் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. என்ன நேர்களே, இந்த மாதிரி கணேசன் வந்து அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்டெப் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்காக எடுத்திருக்காரு. நாமளும் வந்து இந்த மாதிரி வீட்டு பின்னாடி குட்டி குட்டி தோட்டம் போடுறது, நமக்கு தேவையான காய்கறியை அரிசியெல்லாம் நம்மளால் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ஏன்னா பாதி பேர் ஃப்ளாட்டில் இருக்க தான் நம்மளால் முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி இருக்குது. டெக்னாலஜி வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டியில் கூட வந்து நிறைய செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தொட்டி வாங்கி அதில் செடி வளர்த்து அதுக்கு வந்து ஆர்கானிக் மூலமாக வந்து ஆர்கானிக் உரம் போட்டு நேச்சுரல் உரம் போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம் இல்லைங்களா. இல்லைனா நம்ம சமையலுள்ளேருந்து போகிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வாஷ் பண்ணுற யூட்டன்சில்ஸ் தான் வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு வேஸ்ட் தானே, அதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து இயற்கை உரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கை உரங்கள் நம்ம பனானா நம்ம வாழைப்பழ தோல் நம்ம கறிக்காய் வெட்டும் போது வேண்டாம் தூக்கி போடுற பகுதிகள் ஸோ இந்த மாதிரி தோழிகள் இதெல்லாமே வந்து நல்ல உரம் தான். அது மட்டும் அதோடு நிற்காமல் மாட்டுச்சாணம் அதுக்கப்புறம் வந்து மண்புழு இதெல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து போட்டோம்னா இதோட பெஸ்ட் உரம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து பாய்சனெல்லாம் மாறாமல் ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும், நம்ம மண்ணுக்கும் நல்லது. அதனால் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றின விழிப்புணர்ச்சியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பரப்பணும். நம்மளால் முடிஞ்ச உதவியும் நம்ம வந்து செய்யணும். அது மட்டும் அதோடு நிற்காமல் உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த உங்களால் முடிஞ்ச சின்ன ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க. மேபி இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு யூஸுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் கூட விற்பனை செஞ்சு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாகவும் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து இதுக்கு கொடுங்க. என்ன நேர்களே, ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி பார்த்தீங்களா, எப்படி மிஸ்டர் கணேசன் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போட்டிருக்காருங்க அதை பற்றி பார்த்தீங்க இல்லையா. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்னபூர்ணி. நன்றி, வணக்கம்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி
4: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
5: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
6: MOP சமுதாய வானொலி 107.8.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு என்னதான் பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னாலும், இன்னும் பெண்களுக்கான முழு உரிமையும் அவங்களுக்கான சேஃப்டியும் கிடைக்கவே இல்லைன்னு நாங்கள் சொல்லணும். ஒரு பெண்ணா இதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட சில பேர் இருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க ராஜி, நீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்றீங்க உங்க தினசரி வாழ்க்கையில?
1: ஹாய், நான் வந்து ஆஜி ராஜேஸ்வரி. ஆக்சுவலி வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், நீங்களும் இப்போ சொன்னீங்க 100% இப்போ வந்து சேஃப்டி யாருக்குமே கிடையாது. இப்போ வந்து வீட்டில் தனியாக விட்டு போக கூட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ எவ்வளோதான் டெக்னாலஜியும் டெவலப் ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு சேஃப்டி இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஈவன் வந்துட்டு நம்ம பேசின மாதிரி சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு நிறைய வந்து நடக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு ரோட்டில் போகிறது, இல்லைனா வந்துட்டு ஆட்டோ ஒரு பஸ் ஒரு ட்ரெயின், என்ன என்ன எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு எல்லா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு நிர்பயா ரேப் கேஸ். நம்ம எவ்வளோ தான் நம்ம சேஃப்டியாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்துட்டு நடக்கிறது நடந்ததா தீர்ந்துச்சு டெல்லியில். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அந்த கேர்ள் வந்து எப்படி இருந்தா, அந்த டைமில் எதுக்கு வந்தா, ஸோ வந்து அவள் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா, அதெல்லாம் தான் பார்க்குறாங்க தவிர யார் அதை பண்ணது, அந்த 5 பேர் வந்து எதுக்கு பண்ணாங்க, அந்த இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ கேர்ள்ஸை மேலே தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க இதை தான் பண்ணுறாங்க, அந்த கேர்ள் அந்த டைமில் வந்தது தப்பு, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் தப்பு சொல்கிறாங்க தவிர யாருமே வந்துட்டு இதை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு எவ்வளோ எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்லாம் யாருமே யோசிக்கவும் மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதா செய்யுது. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது என்னோடய ஜூனியர்ஸு நாங்களாம் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் போவோம். அந்த பஸ் எப்பயும் கொஞ்சம் ரேரு அண்ட் கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 1 மந்த்தாக ஒரு வந்து ஒரு மென்னை எப்படின்னா வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களாம் நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி போய் நிற்கிறது, அந்த மாதிரி தப்பான முயற்சியெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அதை வந்துட்டு பார்த்துட்டு, சரி அவங்க வந்து தெரியல சின்ன பசங்க, அதனால் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் மேம் PT மேம் கிட்டே போய் பேசி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும். அந்த மேம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்க போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவனை பிடிச்சி வந்து ஒரு கேஸ்லாம் ஃபைல் பண்ணி எங்களை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யுது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் சொல்கிறது நல்லது.
0: ஸோ நம்ம ராஜேஸ்வரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதற்காக வந்து ப்ரிகாஷன்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட தீர்த்தா இருக்காங்க. சொல்லுங்கள் தீர்த்தா, இதுக்கான ப்ரிகாஷன்ஸ்.
2: ஹாய், நான் உங்கள் தீர்த்தா. இப்போது என்னதான் தப்பு நடந்தாலும் சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தப்பு நடக்காதுன்னு சொல்ல வரல, பட் கம்மி பண்ணிக்கலாம் தப்பு எல்லாத்தையும். இப்போ வந்து சப்போஸ் உங்ககிட்ட யாராவது பஸ்ஸில் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க காலை மிதிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லை சப்போஸ் ஏதாவது பின் ஏதாவது உங்கள் கையில் வச்சுருக்கலாம். இல்லைனா யாருக்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யாரையாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உங்கள் பஸ் மேட் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இல்லைனா வந்துட்டு நீங்கள் கண்டக்டர் கிட்ட கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அவங்க மேம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து எப்படின்னா டே பை டே அது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு பிரச்சனை பார்க்குறீங்க அப்படின்னா அதை அன்றைக்கே ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்களே வந்து அன்னைக்கே முடிச்சுக்க பாருங்கள். டெய்லி டெய்லி அது இன்னொருத்தங்களுக்கு உங்களுக்கு இல்லைனாலும் இன்னொருத்தங்களுக்கு அது நடக்க தான் போதும் அந்த பஸ்ஸில். ஸோ வந்து நீங்களாம் ஒரு பிரச்சனையை வந்து வளர விடாதீங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அன்னைக்கே முடிச்சிடுங்க.
0: ஸோ நம்ம தீர்த்தா ரொம்பவே அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கூட இன்னும் நிறைய பேர் இதை பற்றி பேச இருக்காங்க. சொல்லுங்கள் லாவண்யா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி.
3: நான் லாவண்யா. ராஜேஸ்வரி வந்து பஸ்ஸில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தா, எனக்கு வந்து அது டிஃப்ரெண்டான ஒரு பிரச்சனை. என்னன்னா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது சேஸ் பண்ணிட்டு வருவாங்க நிறைய பேர். சேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து அப்போ இன்செக்யூரா ஃபீல் ஆகும். நமக்கு என்ன பண்றோன்னே நமக்கு தெரியாது. அந்த நிமிஷம் வந்து டிரைவிங்ல கான்சன்ட்ரேட் பண்றதா இல்ல நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரவங்கள கான்சன்ட்ரேட் பண்றதானே நமக்கு தெரியாம போயிடும். ஸோ அப்போ வந்து ஆக்சிடென்ட், இது எல்லாமே ஆக்சிடென்ட்டுக்கு தான் போய் லீட் ஆகுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆக்சிடென்ட் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிக்னலை நின்றுட்டு இருப்போம், நம்ம சிக்னலை நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்துல வண்டியில நின்றுட்டு நம்மள வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பேசிட்டு, பாரு அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சிக்னல்ல நிற்கும் போது கூட நமக்கு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகும். நம்ம அந்த நிமிஷமே நமக்கு வந்து மூடே வந்து ஆஃப் ஆகிடும். டிரைவிங் பண்ணும் போதெல்லாம் அந்த தாட் தான் போகும், நம்ம டிரைவிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத லெவலுக்கு அது போகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்

0: எல்லாமே வந்து நான் வந்து எதிர்கொண்டிருக்கேன்.
1: ரொம்ப சரியாகவே லாவண்யா சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கிட்ட பேச வராங்க பூஜா. சொல்லுங்க பூஜா.
2: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். இப்போ வந்து லாவண்யா வந்து அவங்க ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம 100% ப்ரிகாஷன் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு வந்து நம்மளே எதுனா பண்ணி அதை வந்து தடுக்க தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருன்னா உங்களை சேஸ் பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கள விட நம்ம முன்னாடி போகணும் அப்படின்லாம் நினைக்காம ஒரு ஜஸ்ட் ஒரு 5 seconds or 10 minutes வந்து நீங்கள் ஓரமாக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே யாருன்னா கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைனா எதனா போலீஸ் பூத் இல்லைனா போலீஸ் அது மாதிரி யாருனா இருக்கிற இடத்துல நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போனோம்னா அவங்க வந்து நம்ம கூட்டமாக இருக்கிற இடத்துலையோ இல்லை யாருனா தெரிஞ்சவங்க இல்லைனா போலீஸ் அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை திருப்பி சேஸ் பண்ண அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பண்ணோன்னா.
3: ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே புவனேஸ்வரி பேசுகிறேன். நான் இப்போ ட்ரெயினில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை தான் பேச வந்திருக்கேன். லேடிஸோட செக்யூரிட்டிக்காக தான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டே ஒன்று ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. யூஸ்வலாக ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்க்கும் நடுவில் ஒரு சின்ன பாசேஜ் தான் இருக்கும். அது மூலிமா ஜென்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் செயின் ஸ்நாச்சிங் அப்புறம் பர்ஸ் நிறையா திருட்டு போகுது. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை லேடிஸ் தினமும் ட்ரெயினில் ஃபேஸ் பண்ணுறது. இப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு நம்ம நினச்சோன்னா அங்கே இருக்கிற அங்கே யூஸ்வலாக லேடிஸே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஜென்ஸ் எல்லாருக்கும் அது ஏதோ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுன்ற ஃபீலே இல்லாமல் ஜென்ஸோட கம்பார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி தான் நம்ம போகும்போது நம்மளை ரொம்ப ஆடாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோன்ற மாதிரி நினைக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம். அவங்கெல்லாம் அப்படி நினச்சாங்கன்னா நம்ம இன்னும் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்.
4: ஹாய், நான் உங்கள் ஓவியா பேசுகிறேன். புவனேஸ்வரி சொன்ன மாதிரி ட்ரெயினில் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக லேடிஸ் காலேஜ் போகிறவங்க ஜாப் போகிறவங்க எல்லாருமே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே கூட ரொம்ப சேஃப் இல்லாமல் தான் இப்போ இருக்குது. மோஸ்ட்டாக லேடிஸ் வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு ஸ்பீட் டயல் வச்சுக்கலாம். நம்மளோட காண்டாக்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ ஸ்பீட் டயல் கொடுக்குற மாதிரி, ஏதாவது நம்மளுக்கு மிஸ்பீக் பண்ணுற மாதிரி யாராவது தெரிஞ்சாங்க அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் டக்குன்னு நம்ம காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் இந்த ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே வந்து இருங்க அந்த மாதிரி கூட. லேட் நைட்டில் வரவங்க கூட காலியாக இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். எப்பவுமே கொஞ்சம் லேடிஸ் இருக்கிற ஜென்ட்ஸ் இருக்கிற அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ல ஏறது வந்து நல்லது. ரொம்ப சேஃப் இல்லாம தோணுச்சுன்னா ரொம்ப நம்மளை பாக்குறாங்க மிஸ்பிகே பண்ண போறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மேல இருக்க செயினை கூட புல் பண்ணலாம்.
5: ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே ஈஸ்வரி பேசுகிறேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா கேபில் வந்து லேடிஸ் போகும்போது அவங்க எதிர்கொள்ள பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ கேப்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நெசசரி ஆகிடுச்சு. ஏன்னா எப்போ நம்ம போனாலும் பஸ்ஸு ட்ரெயினை விட கேப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, இல்லைனா காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே டூருக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கேப் தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த கேப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேப் மோஸ்ட் ஆஃப் சேஃபாகவே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ டெய்லி பார்க்குறோம், நம்மளுக்கு நியூஸில் டிவிலலாம் கூட போட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா நிறைய விமன் வந்து கேப்லேயே வந்து ரொம்ப அப்யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு. ஸோ கேபில் போகும்போது நம்மளுக்கான நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக ஆர்த்தி இங்கே இருக்காங்க. சொல்லுங்கள் ஆர்த்தி.
6: ஹாய், நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ஈஸ்வரி சொன்ன மாதிரி கேபில் போகிறது செக்யூர் கிடையாது தான். நம்ம தெரிஞ்சவங்க கூட போகிறதுக்கே ரொம்ப யோசிப்போம். அவங்க வந்து அன்னோன் பர்சன் வேறு, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க தெரியாது நம்மளுக்கு. லேட் நைட்லேயும் நம்ம கேபில் போகிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அந்த மாதிரி டைமில் அவங்க நம்மளை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளை தப்பாக பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த கேப் நம்பரை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஆக்ட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி கால் பண்ணி நான் இந்த கேப் நம்பரில் வந்துட்டு இருக்கேன், இங்கே வந்துட்டு இருக்கேன், நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தைரியம் இருக்காது உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற ரூட்டில் போகாமல் வேறு ஏதாவது தப்பான ரூட்டில் போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஷாலை வச்சு நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணலாம். அப்போ நீங்கள் அவங்க வந்து காரை ஸ்டாப் பண்ணிருவாங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். ஒரு மெயின் திங் என்னென்னா, நீங்கள் கேபில் போகும்போது தூங்கிடாதீங்க, அது வந்து ரொம்ப பிரச்சனைக்கு லீட் ஆகிடும். உங்களுக்கு ரூட் தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கோங்க. எப்பயுமே வந்து ஃபோன் பண்ணி ப்ளீஸ் அப்டேட் பண்ணிட்டே இருங்க, நீங்க எங்கெங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. ரொம்ப கார் டிரைவரோட ரொம்ப பேசிக்கிட்டே வராதிங்க.
4: இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னதை வந்துட்டு டிராவல் ஜேர்னி அந்த மாதிரி பிளேஸ் போகும்போது உமன் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. பட் வந்து ஈவன் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது கூட வந்து நம்ம சேஃபா செக்யூரா இருக்குமான்னு வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியறதில்ல. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பால் வாங்க போறோம் அப்படின்னு போகும்போது கூட வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங் இல்லைனா வந்துட்டு மொபைல் ஸ்நாச்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய இறந்து போகிறது நடக்குது. இப்போ யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணிச்சுன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஏடிஎம் சென்டர்ஸு அதுக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சிசிடி கேமரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அன்னோன் பர்சனுக்கு. ஸோ கேமரா இருந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ட்ரையல் ரூம் ஸோ ஷாப்பிங் சென்டர்லாம் போனோன்னா ட்ரையல் ரூம்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே உங்கள் மொபைல் எடுத்து யாராச்சிக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்கலாம். கால் போகலைன்னா அங்கே வந்து கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ அவங்க எப்பயுமே ட்ரையல் ரூமில் வந்து மிரர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மிரர் வந்துட்டு நம்ம ஒரு டச் பண்ணி பார்த்தோம்னா ஃபிங்கரில் அதுக்கும் மிரருக்கும் அண்ட் கைக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது நார்மல் மிரர். ஆரல்ஸ் அந்த கைக்கும் அந்த மிரருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இல்லை போனோன்னே டச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டூவே மிரர். ஸோ நம்ம வந்துட்டு யாரோ பார்த்துட்ருக்காங்க அந்த சைடு யாரோ நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். அண்ட் அது மோர் ஓவர் நம்ம இது அந்த கால் பண்ணுறதும் வேண்டாம் இல்லை மிரரும் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கிற மேலேயே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப பெட்டர்.
7: இப்போ வந்து ஆஃபீஸஸில் கூட விமனுக்கு வந்து அவ்வளோவா சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லணும். என்னதான் உங்கள் கொலீக்ஸ் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகினாலும் பேசினாலும் வந்துட்டு சில பேர் இருப்பாங்க அபியூஸ் பண்ணுற மோட்டிவோடவே. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நடந்தாலும் சரி நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லணும். வெளியில் சொன்னால் தான் வந்து அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்றது ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் பயம் இருக்கும். இன்னொரு வாட்டி அவங்க ரிப்பீட் பண்ணாமலும் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே பேசணும். நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்காத வரைக்கும் அவங்க பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பயப்படுற வரைக்கும் தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் வந்து உங்கள் பாஸ் இல்லைனா சீனியர் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி அவங்க உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் அத்தாரிட்டிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஆஃபீஸ்லாம் நல்லாவே டெவலப் ஆகி தான் இருக்குது. இப்போ வந்து விமன் சேஃப்டிக்காகவே வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் அவங்களும் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி அந்த மாதிரி கூட வச்சுருப்பாங்க. அந்த கமிட்டியில் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து இப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு ஆஃபீஸோ இல்லை உங்களோட கொலீக்ஸ் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போலீஸ்கிட்டே ரிப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக போலீஸ் வந்து அதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜாப் போகிறவங்கன்னு மட்டும் இல்லை, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட நிறையா ப்ராப்ளம்லாம் வருது. பால் போடுறவங்க, கேஸ் கொண்டு வந்து போடுறவங்க, அவங்களால கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேர் வந்து கிச்சன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நிறையா பேசுறது பழகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ யாரும் டோர் நாக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கேமரா மூலமா ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படி முதல்ல பார்க்கணும். அப்படி தெரிஞ்சவங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேச்சு கொடுங்க, யார் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் கேட்கறது நல்லது. அப்புறமா வந்து டோர் வந்து முழுசாக திறக்கக்கூடாது, பாதியாக திறந்து என்ன வேணும் அப்படி கூட நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு, உங்களை வந்து சேஃபாகவும் வச்சுக்கலாம்.
6: நீங்கள் ஏதாவது ஹோட்டல் புக் பண்ண போறீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஒரு ரூம் நம்பர் தருவாங்க. அதை நம்ம வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது, ரொம்ப பப்ளிக்காகவும் சொல்லக்கூடாது. இன்கேஸ் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து பப்ளிக்காக ரூம் நம்பர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட அதை சேஞ்ச் பண்ண சொல்லணும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக சொல்ல சொல்லி இல்லைன்னா பேப்பரில் எழுத சொல்லி காட்டணும். யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் இப்போ நீங்க எங்கேயாவது மால் போறீங்க, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் ஆகும்போது நீங்க ரொம்ப தனியாக வரீங்க அப்படின்னா பார்க்கிங் வரைக்கும் நீங்கள் யாராவது கூட வச்சுக்கலாம். ஐ மீன் செக்யூரிட்டி யாரையாவது நீங்கள் வச்சுக்கிட்டு பார்க்கிங் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கிளம்பலாம். அப்போ கூட நம்ம செக்யூரிட்டி கூட முழுசாக நம்பக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி நான் செக்யூரிட்டி கூட வரேன் இந்த மாதிரி மால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கார் ஏறி போகலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் தனியாக ரோட்ல போறீங்கன்னா யாராவது உங்களை சேஸ் பண்ணுறாங்க மிஸ்பிஹேவ் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சுதுங்கன்னா நீங்கள் வந்து சந்துக்குள்ள போகாமல் மெயின் ரோட்ல போகணும். அப்போ தான் வந்து அங்கே நிறைய பப்ளிக் இருப்பாங்க, அவங்களுக்கு அட்டாக் பண்ணுற சுச்சுவேஷன் வராது, நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிடலாம்.
3: பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் கூட நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கங்க. அவங்க நம்மளுக்காக நிறைய ஹெல்ப்லைன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய ஹெல்ப்லைன்ஸை வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் மட்டும்தான் நிறைய பெண்கள் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்குறது இல்லை, அவங்க வந்து டேக் இட் ஈஸி பாலிசி ஆக்கிடுறாங்க. பட் ஆனால் நம்ம இந்தியாவில் தான் நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது, நம்ம பெண்கள் வந்து நிறைய கல்ச்சர்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்மளோட மானத்தை காப்பாற்றுறது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக நிறைய ஹெல்ப்லைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன்ஸ் எல்லாம் அவங்களோட கவனத்திற்காக. நம்ம தமிழ்நாட்டில் விமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 044-28-59-2750. இன்னொரு முறை சொல்லட்டுமா, நம்ம தமிழ்நாட்டில் விமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்னென்னா 044-28-59-2750. அதே மாதிரி அடையாரில் இருக்க மக்களுக்காக இன்னொரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் என்னென்னா 044-244-15732. மறுபடியும் 044-244-17732. அது இல்லாமல் இன்னொரு நம்பரும் இருக்குங்க அடையார் மக்களுக்காக 044-23-45-2586. மறுபடியும் 23-45-2586. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்காக. அது இல்லாமல் பெங்களூரில் இருக்க மக்களுக்காக என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க விமன் பீப்புள் ஹெல்ப்லைன் என்னென்னா 040-27-85-3508. மறுபடியும் 040-27-85-3508. அதுலேயே ஹைதராபாத்தில் இருக்க மக்களுக்காக என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 040-27-85-2400. மறுபடியும் 040-27-85-2400. மும்பையில் இருக்க மக்களுக்காக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாவி மும்பை அப்படின்ற இடத்துக்காக 02-22-75-80-255. மறுபடியும் 02-22-75-80-255. ஆந்திர பிரதேஷ் இருக்க மக்களுக்காக 040-27-85-3508. மறுபடியும் 040-27-85-3508. ஹைதராபாத்தில் இருக்க பீப்புள் போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 040-27-85-2400. மறுபடியும் 040-27-85-2400. இப்போது நம்ம டெல்லியில் தான் நிறைய அப்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம டெய்லியும் நியூஸ்லலாம் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம டெல்லியில் இருக்க மக்களுக்காக டெல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 011-233-78-044. மறுபடியும் 011-233-78-044. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குங்க. அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 233-78-317. மறுபடியும் 233-78-317. அது இல்லாமல் இன்னொரு நம்பரும் இருக்குங்க 233-70-597. மறுபடியும் 233-70-597. இந்த நம்பர்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ்க்காக. நம்ம வந்து இப்போ எங்கேயாச்சும் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளோட காண்டாக்டில் இல்லை வெளியூரில் இருக்காங்கன்னா அப்போ நம்மளுக்கு உடனுக்குடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளுக்காக இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம்.
1: ஸோ இவ்வளோ நேரம் இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ப்ரிகாஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நானும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கில் மேக்கப் செட் கண்டிப்பாக வந்து பெண்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அது கூடவே நான் சொல்கிற பொருள் எல்லாம் கூட வச்சுக்கோங்க. ஸோ ஆபத்தான கட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஃப், பெப்பர் ஸ்ப்ரே, ஹேர் பின், காம்பஸ், சில்லி பவுடர், அப்புறம் உங்களோட நெயில்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெயில்ஸ் கூட வளர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த காலத்தில் சொல்கிறாங்க பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸால் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸால் மட்டும் கிடையாதுங்க, பார்க்குற கண் அந்த மனசும் கூட தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஸோ ட்ரெஸ் மட்டுமே வந்து பெண்கள் போடுற ட்ரெஸ் மட்டுமே வந்து பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பேசுறது உங்க ஆர்ஜே பவித்ரா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் நேரிலே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்னை சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறத விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்லை அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம வந்து நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்போ குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு என்ன மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தைச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுல தான் இருக்காங்க.
0: சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி? காசு, பணம், துட்டு, மணி? மணி மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பணம் பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சொல்றது புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: அதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க இப்போ அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்லை ஏதோ பேனாவோ எவ்வளோ நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. ஸோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளோ நம்ம விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும்போதும் கேட்கும் போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
2: என்ன?
0: ஃபர்சானா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட். அப்பா என்ன படிக்கிறாரு? அப்பா என்ன பண்றாரு?
2: ஆட்டோ ஓட்டுறாரு.
3: ஆட்டோ ஓட்டுறாரு.
0: அம்மா?
3: வீட்டுல தான் இருக்காங்க.
0: ஓகே. குழந்தைங்க?
2: 3 பேர்.
0: பெண்கள் ஆண்களா?
2: நானு என் தம்பிங்க 2 பேர்.
0: என்ன பிரச்சனை மாமி உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா 3 பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
2: இல்ல ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு,
2: படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
2: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
2: நான் நல்லா படிச்சு அப்பா உட்கார வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: கடன் வாங்கி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே, அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 10th standard. So 10th standard.
0: Okay. எத்தனை பேர் வீட்டில்?
4: 3 பேர்.
0: என்ன பண்ணுறார்?
4: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
4: கூலி வேலை தான்.
3: கூலி வேலை.
0: கூலின்னா என்னமா?
4: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சிட்டு வர்றதுதான்.
0: நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
4: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
4: 3 பேர்.
0: என்ன பிரச்சனை வீட்டுல?
4: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலாம்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹாப்பியோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்தே இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. பேசுற போறது காலேஜ். காலேஜ் எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கியா?
0: சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா? குவாலிஃபிகேஷன் 8வதா?
5: 8th.
0: 6th இருந்து இங்க வரல ரேடியோக்கு. சொல்லு குவாலிஃபை. அப்பா என்ன பண்றாரு?
5: அப்பா ரிக்ஷா ஓட்டுறாரு. உடம்பு முடியனால இப்ப வீட்டுலதான் இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஓகே. அப்பாவுக்கு ரிக்ஷா உடனே இப்ப எல்லாம் யார் ரிக்ஷால பயணிக்கிறாங்களா என்ன? உடல் சூழ்நிலை சரியில்லாதனால காலிஃபுல்ல உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபுல்ல டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு. சொல்லுங்க காலிஃப், உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
5: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாரு பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர்.
4: தங்கச்சி இருக்கா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா இதே ஸ்கூல்ல அசம்ஷன் ஸ்கூல்ல.
0: சொல்லுங்க அபினேஷ், அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. சோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துலதான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
4: திடீர்னு சமீபத்துல பென்சில் பேனா
6: அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்க மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாக்கு எந்த தொந்தரவும் செலவும்
0: ரொம்ப கனமாக தான் இருக்கு. இப்போ இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட இதே

0: அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்னும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு கல்யாணமோ இல்ல வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேயர்கள் நேரம் நெஞ்சை தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
1: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
0: MOPN சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
2: இல்ல, எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு?
3: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. சோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலமையில் இருக்கேன். நான் வந்து படிக்க போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல, பேசிக்காக அவங்க பண்ணது தான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால் வந்து பண்ணுறது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல.
2: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா?
3: எனக்கு இப்போதான் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு. நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போது கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போது கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டாக கல்யாணத்துக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
0: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு, செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்து உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள், நாங்கள் ஒரு 5 குழந்தைங்கள தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சி செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட, நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறுறோம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி MOP சமுதாய வானொலிக்கு நீங்க போன் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அணைச்சிட்டேன் லைட், ஃபேன் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அணைச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அணைக்கணும்? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அணிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க.

0: ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே லாவண்யா பேசுறேன். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் தாங்க. இன்னைக்கு நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, சம்மர் வேகேஷன் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருப்போம். இன்னைக்கு நாங்க ஸ்டுடியோல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம். சோ நாங்க இன்னைக்கு அந்தாட்சரி விளையாடலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சோ இங்க ரெண்டு டீமா பிரிஞ்சு இப்ப அந்தாட்சரி விளையாட போறோம். அப்படியே எங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் என்டர்டைன்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா?
1: வயதானவர்கள், பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட், இந்த ஷோவை கேட்காதீங்க.

நம்ம ஸ்டுடியோல நிறைய சின்ன கோயில் சித்ராக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம் பி வந்து லோல முடிச்சிருக்காங்க, டீம் ஏ நீங்க வந்து லா வரிசையில பாடலாம்.

0: என்ன கலை கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையமா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே.
1: நம்ம டீம் பி வந்து கண்ணேல முடிச்சிருக்காங்க, சோ டீம் ஏ வந்து நேல பாடுங்க.

0: ஆஹா, போட்டி சூடு பிடிச்சிருச்சு போல. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.

வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அந்தாக்ஷரி நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம டீம் பி ஏல முடிச்சாங்க, இப்ப டீம் ஏ எதுல முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம்.

நம்ம டீம் பி ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சிட்டாங்க. நம்ம டீம் ஏ என்ன பாடுறாங்கன்னு பாக்கலாம்.

இவங்க முடிக்கிற மாதிரியே தெரியலங்க. நம்ம ஷோவை முடிக்கிறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லார்ஜே லாவண்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
2: பெண் வாங்கணும், அவ்வளவுதான். பெண் வாங்கணும்,
1: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பெண் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்காங்க.
1: அந்த பெண் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பெண் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே, அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
3: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
2: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
3: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அத நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடு.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எங்க மாவன் புருஷன்
1: கூப்பிடற சாமியா பசுனையா கூப்பிடுறாரு வந்து
2: இன்னான்னு கேளு
0: ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரையும் உடனே கொண்டு வந்து
2: கொடுத்துருந்து
0: சக்கரீங்களா
2: மறந்துடுவ
1: வரல
2: என்ன பிடிக்க முடியாது போ
1: போயிட்டானே என் புள்ள போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருனா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க இவளை எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.

0: 멋진 분이었지. 이쁜 옷 얼른 입어.
1: 공들었다 사람이 가로울 말은 안 벌어.
0: 민기야로.
1: 난다 사람이 그 날이 걸어온 게 생겨도 달래 그래.
0: 자리. 옛날에 룸 공항 안 가고 있었어. 왕글. 오카르마.
2: தலையில
0: ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
1: தெளிவா சொல்லு சாமி. அவன் போட போனா பொழைக்க மாட்டானா சாமி.
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
1: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Beautiful.
1: Casa. Amore.
2: என்ன பாத்துட்டீங்களா?
0: பாத்துக்க சாமி,
3: இதே துடிப்பெல்லாம் இருக்கு. ஆனா புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்லுங்க சாமி, எப்படியாவது புழைக்க வைங்க சாமி.
2: இப்ப மிஷின்னாலதான் இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் வேலை செஞ்சுட்டு மூளை செத்து போச்சுன்னா யாரும் புழைக்க முடியாது. இதையும் நுரையீரலை இயங்க வச்சு மூளை செயல்படுதான்னு டெஸ்ட் பண்ணோம். மூளை வேலை செய்யுதான்னு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணோம், ஆனா எந்த பலனும் இல்லை. இதை பிரெயின் டெத்துன்னு சொல்லுவாங்க. உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
1: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
2: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பார.
3: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான், பேசி பாக்குற சாமி.
4: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
0: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க தெலமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரியா
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்ன.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட மூணு பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.

0: கும்பிடுறானுங்க.
1: வாங்க உக்கர் வாங்கம்மா.
0: கும்பிடு சாமி.
1: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
2: என் புள்ள கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: உபயோகமா இருக்க அதே மாதிரி மனுஷன் செத்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
3: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
4: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர். நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
3: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
4: எப்படிங்க டாக்டர்?
3: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும். பாக்கலாம், தியேட்டர்ல பாப்போம்.
1: என்ன சக்கர நீனும் போல?
0: இல்ல சாமி,
1: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
2: சேத்தாதரம்
0: பொழைக்கிறதுக்கு
2: மயக்கண்ணே என்ன சொல்றது உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட பொறைய மாட்டேங்குத. என் புள்ள சத்த புறவும் உசோட வாழ போகுது. ஒண்ணு பொறையில பொரியலையாக்கா? ஏ கொப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான்.
5: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி.
6: சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பார்க்க வந்திருக்கோம். இவங்க பெயர் என் பாரதி. இவங்க குட்வில் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் பாரதி மேம்.
7: வணக்கம். வணக்கம் நேயர்களே.
6: மேடம், நீங்க வந்து குட்வில் அப்படின்னு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் அந்த குட்வில் ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
7: கண்டிப்பா. அதாவது நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம்னா, நம்ம தனி மனுஷனா ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஜனங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தான் நம்ம பண்ண முடியும். அதே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அது மூலயமா பண்ணும்போது நம்ம நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். நம்ம பண்ற சர்வீஸ்க்கு மத்தவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நம்ம மத்தவங்களுக்கு நம்ம தேவையாருக்கு இருக்கோ அவங்கள பார்த்து நம்ம பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதனால ஒரு ட்ரஸ்டா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பண்ணேன். ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப அது மூலயமா நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
6: சரி சரி, நம்மளும் வந்து இங்க கேட்டுக்கிட்டு நிறைய நேர்களும் வந்து சர்வீஸ் தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க.
7: ஏன்னா
6: நாங்க ஆல்ரெடி வந்து எங்க வந்து சமுதாய வானதுல நம்ம நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு.
7: தேவைகள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா அவங்க வந்து அவங்களே வந்து குறைச்சுக்கிறாங்க. தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு முதல்ல டெவலப் பண்ணும், அவங்க தன்னம்பிக்கை உருவாக்குற விதமா நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய நாங்க ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அவங்களுக்கு அதே மாதிரி ஸ்கில் கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணி விட்டோம்னா அவங்க நிச்சயமா ஒரு முன்னேற்ற பாதையில அவங்க போறதுக்கும் அவங்களோட வருமானத்திற்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உமன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து அதாவது அவங்க டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மியா இருக்கு. ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மதத்துல அவங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய நாங்க ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைலரிங் கோர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். உங்களால பண்ண முடியும், உங்களால சாதிக்க முடியும், உங்களால நிச்சயமா வருமானத்தை பெருக்கிக்க முடியும், யாரோட துணை இல்லைனாலும் உங்களால வாழ முடியும். அந்த மாதிரி நாங்க வந்து நிறைய தைரியம் ஊட்டுற மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து நாங்க வந்து சின்னதுலேருந்தே வந்து எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி வளரும் போதே லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுக்கு டிசேபிள் பீப்பிள் குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லெவலில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும்
6: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சேவைகளுக்கு. இந்த மனமாத நன்றிகள்.
7: தேங்க்யூ.
6: இப்போ வந்து நீங்கள் டிசேபிள் பீப்புள்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஊனமுற்றது
7: உடல் ஊனமுற்றவர்கள்
6: சரிங்க மேம். இப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ப் அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து ரொம்ப இப்போ ஆர்வம் காட்டுறது இல்லை, ஆர்வம் காட்டுறது கம்மியாயிடுச்சு. அப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, அதே சமயம் வந்து உங்களுக்கு அது என்னடா அது யாரும் ஆர்வம் காட்டலையும் நீங்கள் நீங்கிறது கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலான்ற இது இருந்திருக்கா?
7: இல்லை இல்லை இல்லை, நம்ம செய்கிற சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது ஆர்வம் காட்டலைன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறவங்க வந்து என்ன தோணும்னு பண்ணிடுறாங்க, அதில் சில மிஸ்டேக்ஸ் ஆகிடுது, அதை வந்து மனசில் வச்சுட்டு ஜனங்க நடுற ஐயோ போனால் இப்படி தான் ஆயிரும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் நம்ம செய்கிற சர்வீஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நிச்சயமாக ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க.
6: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் செய்கிற சேவைகள் வந்து எந்த மாதிரி மக்களை போய் சேர்ந்தடையுது, அதாவது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த மாதிரி மக்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கு?
7: அது மோஸ்ட்லி நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சில டைம் வந்து அர்பன் ஏரியாஸ்லாம் பண்ணுறோம், அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தேவைப்படுறவங்க நம்ம கேட்குறாங்க, அதனால நாங்கள் ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றோம்.
6: இல்லை எந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ் அந்த பேர் ஏதாவது?
7: ரூரல்ஸ்னால் நாங்கள் ஆவடிக்கு அந்த பக்கம் திருவள்ளூர் சைட் ஃபுல்லாக பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அர்பன் ஏரியாஸ்லாம் கேட்குறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நிறைய கேம்ப் கேட்குறாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம், எங்கள் ஏரியாலையும் நாங்கள் பண்ணுறோம், கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோம்.
6: ஓகே. இப்போ அவங்க வந்து இப்போ இதில் இருக்கிற பெனிஃபிஷியர்ஸ் எல்லாரும் வந்து இந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நீங்கள் உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீட் இருந்தது, இப்போ எவ்வளோ வந்து சாத்தியமாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுமா?
7: கண்டிப்பாக. அதாவது பெனிஃபிஷியர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பீப்புள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறோம். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க படிக்கல, அதை வந்து பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு நிறைய சொல்லி அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் செலவு எடுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் பசங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்த்து பேசி இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ அது அந்த லெவலில் அவங்க வந்து பெனிஃபிஷியர்ஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமால் நிறைய வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வந்து நிறைய பெனிஃபிஷியர் ஆகிருக்காங்க. அவங்க சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருந்தால் அவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து நாங்கள் ரிசோர்ஸ் பர்சன் பார்த்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கண்டிப்பாக கலந்துக்க சொல்லி அது மூலயமா நிறைய பேர் வந்து இப்போ பெனிஃபிஷியர் ஆகிருக்காங்க.
6: இப்போ நம்ம கூட வந்து இன்னும் ஒருத்தவங்களும் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களுடைய சேவைகள் மூலயமா பெனிஃபிட் ஆனவங்கன்னு சொன்னீங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் மேடம், உங்கள் பேர்?
8: வணக்கம் மேடம், என் பேர் பிரேமா, நான் ஆவடியிலேருந்து வரேன்.
6: ஆவடியிலேருந்து வரீங்க, சரி மேடம். உங்களை எத்தனை வருஷமாக தெரியும் உங்களுக்கு?
8: மேடம் எனக்கு 2.5 இயர்ஸ் தெரியும்.
6: ஓகே. இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சேவையில் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு நல்ல நிறைய காரியங்கள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
8: கண்டிப்பாக.
6: அதை பற்றி நீங்கள் குட்வில் ட்ரஸ்ட் பற்றி நினைக்கிறீங்க, மேடம் பற்றி நினைக்கிறீங்க சொல்ல முடியுமா?
8: குட்வில் ட்ரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி தான் குட்வில் ட்ரஸ்ட்டு தெரியும். எனக்கு தெரியாது, பட் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, அது மூலமாக எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேடம் எனக்கு பழக்கமாகமாக குட்வில் ட்ரஸ்ட்டை பற்றி ஓரளவுக்கு நானும் வெளியே எல்லாேருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன், இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் 10th தான் முடிச்சிருக்கேன், வேறு எனக்கு எந்த எஜுகேஷனும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நான் பலனடைஞ்சேன். அதன் மூலமாக பலனடைஞ்சனால நான் இப்போ வெளியே போயிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஒரு நல்ல டிடிபி ஆப்ரேட்டராக அப்படி ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டேலண்ட் வந்தது. அந்த நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுத்தாங்க. அதாவது ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஃபியர் இல்லாமல் வெளியே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசலாம், எது மாதிரி இது நடந்துக்கலாம், ஸோ அது மாதிரி கோர்சஸ் கொடுத்தனால ஓரளவுக்கு எனக்கு என்னோடய திறமைகளை, தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு நான் சமுதாயத்தில் நானும் ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னு காட்டுறதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
6: ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
7: 3 வருஷம் ஆச்சு, 2006 டிசம்பர்ல ஆரம்பிச்சது, 3 வருஷம் ஆக போகுது.
6: உங்களுக்கு என்ன, எதனால இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு எய்ம் வந்தது?
7: கண்டிப்பா ஏதோ நம்ம பிறந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம்னு இல்லாமல் நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மனசுக்குள்ளே இருந்தது. பட் அது செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரணும் இல்லையா, அதை இப்போதான் அது எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ ஓகே, என்னோட வேலைகளை முடிச்சுட்டு மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும்னு ஆசை இருக்கு.
6: மக்கள் மத்தியில் உங்களுடைய ட்ரஸ்ட் எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா?
7: நிச்சயமா பாரதி நடத்துறாங்க, இவங்க கிட்ட போனா நிச்சயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. அதுவே பெரிய விஷயம் தான், நம்புறாங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். நம்பி வராங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்.
6: கண்டிப்பா நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரிலாம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
7: ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஒரு ஹோம் ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது இப்போ வயசானவங்களுக்கு நான் இன்னும் இது வரைக்கும் எதுவும் செய்யலை, பட் அவங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க ஃபேமிலியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு அது போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, அவங்க ஃபேமிலி இல்லாதவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறது கஷ்டம்.
6: கண்டிப்பாக
7: ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு ஹோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் உமன் அதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருக்கும் கம்பைன் பண்ணி ஒரு ஹோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நான் பண்ணிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
6: கண்டிப்பாக நீங்கள் செய்யணுன்றது வந்து நாங்களும் ஆண்டவனை நினைக்கிறோம்.
7: ரொம்ப நன்றி.
6: நீங்கள் வந்து இந்த ஹோம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க இல்லையா, யாரை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செய்யணுன்ற ஆர்வம் அதிகமாச்சு?
7: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் திருச்சி. திருச்சியில் எனக்கு எங்களோட ரொம்ப தெரிஞ்சவங்க வெல்விஷர், அவங்க பேர் வந்து பிரேமா. அவங்க வந்து ஒரு ஹோம் நடத்திட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அங்கே போவேன், அவங்க கிட்டலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்மளையும் வந்து பாக்குறாங்களே பேசுறாங்களே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளும் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அது மனசுக்குள்ளே இருந்தது. பட் இன்னும் அதுக்கு டைம் வரல, நிச்சயமா பண்ணுவேன்.
6: நேயர்களே, நீங்கள் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நாம இப்போ பாரதி அப்படின்றவங்க கிட்ட உங்களுடைய குட்வில் ட்ரஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். மேடம், இப்போ வந்து நீங்கள் இந்த குட்வில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டில் சப்போர்ட்லாம் எப்படி இருந்தது?
7: கண்டிப்பாக. அதாவது என்னோட ஹஸ்பண்டும் சரி என் பசங்களும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்பவும் சரி, எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் எது பண்ணாலும் என்னை தேடி யார் வந்தாலும் ரொம்ப அன்பாக அவங்ககிட்ட பேசுறது, என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து என் கூட சேர்ந்து அவங்களும் செய்கிறாங்க, அது எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு.
6: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இப்போ வந்து இப்போ கூட வந்து ஆணாதிக்கம் ரொம்ப பெருகிருக்கு இந்த காலத்தில், இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். இப்போ வந்து நீங்கள் இது ஆரம்பிக்கிறது வந்து சும்மா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஒரு பெண்மணி தனியாக இருந்து சாதிக்கிறதுன்றது பெரிய விஷயம். நீங்களே இதை துவங்கி இதை நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க இது பண்ணும்போது?
7: அதாவது ஆரம்பிக்கும் போது வந்து இனிஷியலாக நம்ம கிட்ட பேமெண்ட் எதுவும் கிடையாது இல்லையா, நம்ம தான் போட்டு செலவு பண்ணி பண்ணணும். ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் என் கூட சேர்ந்தாங்க. சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுறப்பயே நாங்கள் புதுசு இல்லையா, என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை போயிட்டு ட்ரஸ்ட் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் போர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஃபண்ட் ரைசிங் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் மெயின் பண்ணதுனால தான் சரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம்.
6: கண்டிப்பாக. சரி, இப்போது நீங்கள் நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது எங்கள் நான் இது இப்போ இது வந்து உங்கள்கிட்ட ரொம்ப குறிப்பாக கேள்விப்பட்டேன், இந்த ஃபிசியோதெரப்பி கேம்ப் அப்படின்னு. அந்த ஃபிசியோதெரப்பி கேம்ப் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஐ கேம்ப், டென்டல் கேம்ப் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ஃபிசியோதெரப்பி கேம்ப் கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
7: கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா, சில பேரால் போய் பார்த்துக்க முடியுது, பைசா கொடுத்து பார்த்துக்க முடியுது. ஆனால் பல பேரால் வயசானவங்களால் பல பேரால் வந்து பார்க்க முடியல, அவங்களுக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலை இந்த மாதிரி. அதனால வந்து அவங்களுக்காக ஏன் ஒரு கேம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். அது இப்போ நாங்கள் அவங்ககிட்ட பேசி பிசியோதெரபி சென்டரில் என்னோட அவர் ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ரெண்டு, ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களுக்காக பண்ணுறன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த கேம்ப் பண்ணும்போது நிறைய மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்ஸ் அது பண்ணால் போதுமானதாக இருக்காது, ஆனால் அதற்காக வந்து அவங்கள ஃபாலோ அப் பண்ணுறோம். ரொம்ப முடியாதவங்களுக்கு இலவசமாக அவங்கள பண்ண சொல்கிறோம், அப்படி இல்லை இவங்களை போய் அவங்கள பார்க்குறாங்க, அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ அப்பும் பண்ணுறோம். அவங்க ஓரளவுக்கு பெனிஃபிஷியல் ஆகுறாங்க. ஆனால் ரெகுலராக பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
6: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த இதில் வந்து நான் இந்த டிசேபிள் பீப்புளுக்காக எஜுகேஷன் சப்போர்ட்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க, அது எந்த மாதிரி சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கேன்?
7: அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து படிக்க வச்சிடறாங்க, ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால ஸ்கூல் போக முடியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான என்ன முதல்ல தேவை இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு சப்போஸ் சைக்கிள் வேணும் இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் மாதிரி வேணும் அந்த மாதிரி யோசிக்கும் போது முதல்ல நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாகிடுது. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு படிக்க வைக்க வீட்டில் விரும்பல இல்லை சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினச்சாங்கன்னா நாங்கள் எஜுகேஷன் அவங்க நாங்கள் ஃபீஸ் கட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம். மேற்கொண்டு அவங்க படிக்கிறோம்னால நாங்கள் கம்மி வந்து ஃபுல்லாக லிங்க் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறது நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
6: இப்போ இதுக்கான ஃபண்ட்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது?
7: ஆ, நிச்சயமாக சொல்லணும். அதாவது இது வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும் நாங்கள் சொன்னோம் எல்லாருமே கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து பண்ணுவாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரிலாம் கேட்டு எங்களை ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள ரொம்ப நன்றி சொல்லணும். நான்
6: ஃப்ரெண்டின் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே
7: ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
6: இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க பசங்களுக்கு, அதாவது விமென்ஸ் ரைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை சிட்டிசனோட ரைட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அவங்களுக்கு எங்கேயும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க?
7: கண்டிப்பாக. அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கும் உரிமை இருக்குது, நம்ம வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம், பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம், ஹியூமன் ரைட்ஸில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. பட் அவங்களுக்காகவும் நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி உயிர் நம்மளுக்கு எப்படி உயிர் வாழ உரிமை இருக்கோ அதே உரிமை குழந்தைங்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த கருக்கொலை சிசு கொலை பண்றாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு வாழ உரிமை இருக்கு, உயிர் வாழ உரிமை இருக்கு, அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இப்போ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜில் நாங்கள் அந்த மாதிரி பண்றோம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்க பிறந்த பிறகு வாழறதுக்கு உரிமை இருக்கு, அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கு குழந்தைங்களுக்கு உரிமை இருக்கு. பட் நிறைய அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிகிற விதமாகவும் குழந்தைகள் தெரிகிற விதமாகவும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கிறோம்.
6: நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க.
7: கண்டிப்பா கண்டிப்பா. அதை பத்தி நாங்கள் ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு தொடராக போட்டுட்டு இருக்கோம், ஒரு மூணு மாசமா தொடர் போட்டுட்டு இருக்கோம். மாசம் மாசம் ஒரு ரைட்ஸ் பத்தி பேசி குழந்தைங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ மாசம் மாசம் ஒரு ரைட்ஸ் போடுறோம். ஸோ அதெல்லாம் இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல, எங்கள் மேகசினில் போட்டுட்டு இருக்கோம், தேவைப்பட்டா ஃபோன் பண்ணி கேட்டால் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
6: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு மேகசின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, சிறகுகள் அப்படின்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
7: கண்டிப்பா மேம். அதாவது நம்ம ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம், ட்ரஸ்ட் நடத்துறது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் மேகசின்னா அது மூலயமா நம்ம சொல்ல வர கருத்துக்கள் சீக்கிரமாக போய் மக்களை சேரும்.
6: கண்டிப்பாக.
7: நிச்சயமாக மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எதை குறிப்பாக சமூகம் சார்ந்த மக்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை பற்றி மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட அந்த பேப்பர் ஆரம்பிச்சிருக்கோம். பிஸ்னஸ் மோட்டிவில் நாங்கள் ஆரம்பிக்கல, அதனால வந்து இதில் வந்து சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் பற்றி போடுறோம், குளோபல் வார்மிங் பற்றி போடுறோம், ஃபுல்லாக என்வாயன்மெண்ட் பற்றி சம்மந்தமான எல்லா விஷயங்களும் போடுறோம். அது இல்லாமல் என்னென்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு பெண்களுக்கு வேணுமோ அதை பற்றின ஒவ்வொரு தொடர்களும் நாங்கள் மாதம் மாதம் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதை பற்றி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
6: இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி செஞ்ச வெளியிட்ட ஒரு மேகசின் அந்த கருத்துக்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? மேகசின் கருத்துக்கள்ல வெளியிட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
7: ரொம்ப பிடிச்சது
6: வந்து நிறைய பேர் வந்து நிறைய இது வந்து அது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எனக்கு நிறைய வந்து வரவேற்பு கொடுத்தது. இது
7: கண்டிப்பா என்வாயன்மெண்ட்டை விட சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ்க்கு நிறைய வரவேற்பு இருக்கு, நிறைய ஃபோன் கால்ஸ் இருக்கு, நிறைய கேட்கறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புறாங்க, ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. இப்போ அது
6: ரொம்ப சந்தோஷம்.

0: இப்போ நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து இது கேட்டுட்ருக்காங்க, இந்த ட்ரஸ்ட்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும்னா சொசைட்டியாக பண்ணலாம், ட்ரஸ்ட் என்ஜிஓ ட்ரஸ்ட்டாகவும் பண்ணலாம். சொசைட்டினா மினிமம் 7 பீப்புள்ஸ் இருக்கணும், என்ஜிஓனா மினிமம் 3 பீப்புள்ஸ் இருந்தால் பரவாயில்ல, அது மேக்ஸிமம் வந்து 7-11 வரைக்கும் வச்சிருக்கலாம். அதில் இப்போ நம்ம எத்தனை பேர் செய்கிறோமோ ஜாயின் பண்ணிட்டு நம்ம ட்ரஸ்ட் டீட் ஃபார்ம் பண்ணணும். அந்த டீட் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்றத ஒரு குறிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு டீட் ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 1 வீக்கில் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டு.
0: ஸோ இதில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குதா?
1: கவர்மெண்ட் எய்ட் இது வரைக்கும் நான் எதுவும் வாங்கலை, பட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எய்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ், ஹெச்ஐவி எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் 2-3 பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்ல 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், திருச்சியில 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், இங்கே சென்னையில் ஒரு 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பட் அவங்க சப்போர்ட்டிவ் மணியாக எதுவும் வாங்கலை, பட் அவங்க ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணியிருக்கேன்.
0: இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் போய் ரீச் ஆகாத இடத்துல கூட நீங்கள் போய் ரீச் ஆகிங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் வந்து நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம் தான்.
1: ரொம்ப நன்றி.
0: அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து NOGE அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்?
1: ஓகே சொல்கிறேன். அது வந்து ஆல் இண்டியா மகிளா சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு 5 இயர்ஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் பெண்களுக்காக மட்டுமே ஆரம்பித்த ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்பு வந்து நம்ம மட்டும் செஞ்சா ஒரு சப்போர்ட்டிவ் இருக்காது, நமக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு பெரிய லிங்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் வேலுசாமின்னு சொல்லிட்டு OCF ஒர்க் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அவங்க வந்து ஒரு அவங்களோட யூனியன் வந்து அதுல வந்து அஃபிலேட் ஆயிட்டு இருந்தாங்க, PSI சொல்லிட்டு, பப்ளிக் சர்வீஸ் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு.
0: பப்ளிக் சர்வீஸ் இன்டர்நேஷனல்.
1: அதுல PSI வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தான் அப்ப சேர்ப்பாங்க. அதனால வந்து அவங்களோட அஃபிலியேஷன் வந்து NOGE சொல்லிட்டு, நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்க மூலியமா நாங்கள் அஃபிலேட் ஆகி நாங்கள் PSI அஃபிலேட் ஆயிருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்ததா, நம்மளோட மகளிருக்கு ஒரு ப்ராப்ளம்னா நிச்சயமா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக. PSIயோட ஆஃபீஸ் வந்து ஜெர்மன்ல இருக்கு, ஹெட் ஆஃபீஸ். ஸோ அவங்களோட பிரான்ச் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால அவங்க சப்போர்ட் வச்சுட்டு நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நிறைய ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அதை நான் இங்கே பண்ணுவேன். அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து நானே எங்கள் மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அங்கே கலந்துட்டு இங்கே வந்து அப்படியே நம்மளோட மக்களுக்கு அதை அப்படியே திருப்பி அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க அது பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் குபில் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். இப்போ நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம்.
0: சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து நிறைய விமென்க்கு வந்து நீங்கள் இது பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம கம்யூனிட்டி கேட்டிருக்க நிறைய பேரும் வந்து மகளிர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: அது மகளிர் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைய சமுதாயத்தில் வந்து நிச்சயமா தன்னம்பிக்கை நிறைய வேணும். அதே மாதிரி நிச்சயமா படிக்கணும், ஏன்னா இனி வரும் காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துலயும் சரி, குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ எப்படியாவது படிச்சிடணும், படிச்சுட்டு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கணும். படிப்பு மட்டும் பத்தாது, அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அந்த தன்னம்பிக்கையோட கூட இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க டெவலப் ஆகிறப்ப அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம்.
0: நீங்க அதே மாதிரி வந்து இன்னும் வந்து வேற யாராவது உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணும், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச டெஸ்டியூட் விமன் அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் ஏற்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம்.
1: தாராளமாக பண்ணலாம், எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னோட நம்பர் கூட நான் சொல்கிறேன், எழுதிக்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன்.
0: கண்டிப்பாக உங்கள் நம்பர் அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா
1: சொல்லிட்டு இருப்பாங்க. 9884603196.
0: சரி, நீங்கள் வந்து வேறு எந்த மாதிரிலாம் வந்து இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சேவைகள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: கண்டிப்பாக உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சுய உதவி குழு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மகளிருக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜென்ஸ்க்கும் வந்திருக்கு, ஆண்கள் மகளிர் குழுவும் இருக்குது. ஸோ டிசேபிளுக்கு ஒரு குழு உருவாக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதனால் வந்து அவங்கள வச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஃபியூச்சர் என்னமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ், ஏன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேசி வச்சுருக்கேன், பட் எங்களுக்கு இன்னும் டைம் செட் ஆகல. கவர்மெண்ட்லேயும் கேட்டிருக்கேன், அந்த ப்ரோக்ராம்ஸ் கிடச்சிருந்தாலும் நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளோபல் வார்மிங்கில் இப்போ இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையே அதுதான் சமுதாயத்தில். அதுக்காக நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த மாதிரி ஏரியா வைஸாக பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்ற இருக்குது. எங்களோட சேர்ந்து பணியாற்ற யாராவது விரும்புனாங்கன்னா அவங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம்.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மிஸ் பாரதி அப்படின்றவங்க கிட்ட. அவங்க இப்போது இது வரைக்கும் நமக்கு எந்த மாதிரிலாம் வந்து இந்த குட்வில் ட்ரஸ்ட் அப்படின்ற சேவை நிறுவனம் மூலயமா என்னெல்லாம் சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி கேம்ப், விமென்ஸ் ஹெல்த் கேம்ப், அப்புறம் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், சில்ட்ரன் ரைட்ஸ் பற்றி, உமன் எம்பவர்மெண்ட் பற்றிலாம் நிறைய சொல்லணுன்னு இருந்தாங்க. அவங்க வந்து சிறகுகள் அப்படின்ற ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கிறதாக சொன்னாங்க. அதில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. மேடம், உங்கள்கிட்ட தொடர்ந்து பேச ரொம்ப நிறைய மக்கள் ஆவலாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் நிறைய நடத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து அது எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து அதில் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு சொல்ல முடியும்?
1: நிச்சயமாக சொல்கிறேன் மேம். அதாவது உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அது சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் கிடச்சிருது, ஏன்னா பேரண்ட்ஸே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படின்லாம் ஸ்கூலில் உங்களுக்கு எல்லா வசதியும் கிடச்சிருது. ஸோ அவங்க வந்து ஸ்கூல் இல்லாமல் மற்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருது. ஆனால் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டை இப்போ ரொம்ப குறைவாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணி அவங்கள வந்து வர வைக்கணும், ரீடிங் ஹேபிட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் ஒரு லைப்ரரி உருவாக்கியிருக்கோம், இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்க வரும்போது அப்புறம் கூடவே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கில் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வெளியே போய் அவங்களால படிக்க முடியல இல்லையா, அதனால ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு தான் முதல்ல நான் ஆரம்பிச்சது. இப்போ அந்த குழந்தைங்க நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. படிக்கும் போதே அவங்களுக்கு பேசிக்கல் கோர்ஸ் முடிச்சிடுறாங்க. ஸோ படிச்சு முடிச்சிட்டாங்க, அவங்க அடுத்த கோர்ஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பாக இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணும்போதோ இல்ல வொர்க் ஷாப்ஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க மேற்கொண்டு ஜாப் போறதுக்கும் அவங்களோட ஃபியூச்சரை வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: நீங்கள் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் யாரெல்லாம் அது பெனிஃபிட் ஆகுது?
1: கண்டிப்பா இதுல வந்து உமன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகணும்னு சொல்கிறேன் நான். அது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, படிக்கிறச்சியே வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம், நிறைய வந்து அவங்களுக்கு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய ரிசோர்ஸ் பர்சன் என்ன பண்ணுறாங்க, வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது எந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணால் அவங்க பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றது வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நாங்கள் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரோக்ராம் பண்ணணும், யாருக்கு என்ன நீட் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா அவங்களோட வாழ்க்கை வந்து திசை மாறும் அப்படின்ற ஒரு நல்ல முறைக்கு போகும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
0: கண்டிப்பாக இப்போது மிஸ் பிரேமா அவங்களும் வந்து இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா நிறைய இது பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது, இது மாதிரி கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரி, விமென்ஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட்னா ஒரு தைரியம், ஒரு இதுவா உருவாக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கப்புறமா நான் வந்து மேடமை பார்த்த பிறகுதான் அது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம், கம்ப்யூட்டர் கோர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நாலேஜ் வந்தது. அண்ட் தென் நான் டிடிபி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னு சொன்னால் அது மேடமோட இது தான். ஸோ இப்படி நிறைய பேர் ஃப்ரீயாக கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் டிடிபி ஆப்ரேட்டர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடைக்கிறதுக்கே 2500 கேட்குறாங்க. ஸோ இப்படி ஃப்ரீயாக படிக்கிறது நிறைய மக்களுக்கு யூஸ் ஆகும். என்னோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஜாப் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸால் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்வில் ட்ரஸ்ட்டில் நான் ஒரு வாலண்டியராக இருக்கேன் அப்படின்னா அது மேமால தான், அப்படி தான் போயிட்டுருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய இது பண்ணும், என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஃபண்ட் எப்படி கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க?
1: கண்டிப்பாக ஃபண்ட் ரைசிங்கிறது வந்து என்ஜிஓ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சவாலான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நாங்கள் அதோட ப்ரொப்போசல் ரெடி பண்ணி அதோட பட்ஜெட் ரெடி பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு கலெக்ட் பண்ணி இருக்கோம். பட் கார்பரேட்ஸ்ல கேட்டா கிடைக்கும்ன்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பட் இது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணல, இனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஃபண்ட்ரைசிங் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணி அது மூலமா ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம். பட் இந்த எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஹோம் ஆரம்பிக்கிறதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஹோம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடம் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் நான் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பண்றது எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, இதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு போதுமானதா இருக்கு.
0: கண்டிப்பா இப்போ நீங்க என்ஜிஓ பண்ண போற அந்த ஹோம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்குன்னு வேலை செய்ய நிறைய இவங்க தேவைப்படுவாங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதுல வந்து
1: நல்ல கேள்வி. அதாவது ஹோம்ன்றது வந்து அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு நம்பி நம்மளை நம்பி வராங்க. ஸோ நம்மளோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். பணம் முக்கியம் இல்லை. அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, எந்திரிச்சாங்களா, அதை கேட்குற அந்த ஒரு பக்குவம் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு சர்வீஸ் மைண்ட்ல இருக்கவங்களும் நிச்சயமா வேலைக்கு எடுத்தா தான் அது அது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ கடமைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த மக்கள் வந்து நம்ம எப்போ ஒருவன் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளவங்கள தான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
0: சரி, நீங்க இப்ப இந்த ஹோம் ஆரம்பிக்க போறது சொசைட்டியா ஆரம்பிக்க போறீங்களா இல்ல இண்டிவிஜுவல் அந்த மூணு பேர் வச்சு ஆரம்பிக்கலாம் இருக்கீங்களா?
1: மூணு பேருன்றது வந்து ட்ரஸ்டீஸ். அது ட்ரஸ்டீஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணதோட சரி, பட் அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க ஃபீல்ட்ல. பட் நம்ம ஆள் போட்டு தான் பார்க்கணும். நம்ம அதுக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹோம்ல பாத்துக்கிறதுக்கு ஆள் போடணும். அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அது நடந்துட்டே இருக்கு. இடம் பார்த்துட்டு இருக்கோம். இடம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செய்யறத பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் வாடகைக்கு எடுத்து நடத்த முடியாது. பக்கத்துல இருக்கவங்களாம் பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம சரி ஓனா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதுல நம்ம மக்கள் இருக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையா செஞ்சாலும் பார்த்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ நீங்க ஆரம்பிக்கப்பட ஹோம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்டரியா இல்ல சொசைட்டிஸ் இந்தியன்
1: ட்ரஸ்ட் ஆக்ட்ல தான், நம்ம குட்வில் ட்ரஸ்ட் பேர்ல தான் நடக்கும். அதோட ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நடக்கும். தனியா எல்லாம் அதை பண்ற மாதிரி இல்ல.
0: இது வந்து வயதானவர்களுக்கான பண்றது,
1: வயதானவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் உமன்காக பண்றோம். பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி.
0: டிஸ்ட்ரிக்ட் உமன் தேசத்து
1: ஏன்னா அவங்கள பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு துணை இல்லை, கம்பேர் பண்ணி பாத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி
0: ஆசைப்படுறேன். சரி, நீங்க சித்தா ஆயுர்வேதா இதை பத்தி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றதா சொல்லிருக்கீங்க. இந்த சித்தா ஆயுர்வேதான்றது இந்த காலத்துல வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்படி இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி இவங்களை வந்து கவர் பண்ணிருக்கீங்க?
1: அதாவது இது இதுக்கு வந்து காரணம் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவங்கள சொல்லியே ஆகணும். ஃபேமிலி பிளானிங் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதுல வந்து மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட். அவங்க அவங்க வந்து இப்ப சித்தா ஆயுர்வேதான்றது வந்து நம்மளோட கலாச்சாரத்துல முதல் முதல்ல வந்த ஒரு மெடிசன். பட் அதை வந்து இப்ப யாரும் விரும்புறது இல்லை, எல்லாம் அலோபதி தான் போயாச்சு. ஆனா சைட் எஃபெக்ட் வந்து அலோபதியில அதிகம். இருந்தாலும் நம்ம உடனே நம்மளுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நம்ம அலோபதி போய் எடுத்துக்கிறோம். எல்லாருமே அதான் எடுத்துக்கிறோம், நம்மளும் அதான் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த ஆயுர்வேதம் சித்தான்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது. என்ன வந்து உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக பைத்தியர் தான் எல்லாம் அலோபதிக்கு போயிடுறாங்க. பட் இந்த மெடிசன்ல வந்து நிச்சயமா கியூர் ஆகுது அப்படின்றத வந்து எனக்கு எனக்கு வந்து தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது. ஸோ மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நாங்கள் நிறைய கேம்ப் பண்ணி இது மாதிரி ஒரு மெடிசன் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் கூட்டிட்டு வந்து டாக்டர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட பேச வச்சிருக்கேன். ஸோ மக்கள் விரும்புறாங்க. இப்போ திருப்பி நீங்கள் வந்து டாக்டர்ஸ் வரவங்க, நாங்கள் மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எங்களை கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எங்கே கேட்குறாங்களோ அங்கே வந்து நாங்கள் கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்களும் மெடிசன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அவங்க பார்த்துட்டு ஒன் வீக் மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. இதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னா ஃபேமிலி பிளான் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவங்க வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் சரி, யூட்ரஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கும் சரி, அவங்க வந்து ஃப்ரீ கேம்ப் பண்ணுறாங்க, செக்அப் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதையும் மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
0: அதே மாதிரி வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அதில் குளோபல் வார்மிங் சொல்லியிருக்கீங்க, வேற எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்?
1: அது என்விரான்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அது மரங்கள் இப்போத்துக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மரங்கள் நிறைய நடணும். ஸோ அது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நிறைய அப்பப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்கள் நடுறோம். ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்பப்போ நாங்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க மூலயமா மக்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் ஒரு சின்ன சின்ன கேம்ப்புங்க போட்டு மக்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸில் பொதுவாக புரிய வைக்கிற மாதிரி நாங்கள் கேம்ப் பண்ணிட்டுருக்கோம்.
0: அப்புறம் மிஸ் பிரேமா, நீங்கள் வந்து குட்வில் ட்ரஸ்ட் ஒரு வாலண்டியராக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இங்கே இந்த வாலண்டியராக இருந்து என்னென்ன அனுபவங்களுக்கு என்ன இருந்திருக்கு, என்னென்னலாம் நீங்கள் அவங்களோட சேர்ந்து ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க?
2: வாலண்டியராக இருந்த அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் வந்து ஐ கேம்ப், டென்டல் கேம்ப்ஸ், அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வாலண்டியராக இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேரை கூட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஃப்ரீ கேம்ப் தானே பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீ கேம்ப் பண்ணுறாங்க அப்படின்னும் போது 4 பேர் சொல்லி நம்மளால 4 பேர் பலனடைகிறாங்க இல்லையா. ஸோ அப்படி நிறைய கேம்ப்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கூட சரி, மேடம் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் வாலண்டியர் நாங்கள் இருப்பேன்.
0: சந்தோஷம், உங்களுடைய சேவைகளுக்கு எங்களுக்கு நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
0: நீங்கள் வந்து மேடம் இங்கே இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்கிறது எப்படி விளம்பரம் செய்கிறீங்க, எதன் மூலயமா வந்து மக்களுக்கு தெரியப்படுது?

0: விருப்பப்பட்டு சர்வீஸ் பண்ணுற எவ்வளோ நல்ல பேருங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மெடிசன் ஒரு வீக்குக்கு மெடிசன் மட்டும் அவங்க பைசா வாங்கிப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் மக்களிடையே நிறைய நடந்துட்டு தான்
1: இருக்கு. மேடம், நீங்கள் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்கள்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி வெளியூருக்கு போய் செய்யும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க பிரச்சனைகளை?
0: கண்டிப்பாக இது நீங்கள் சொல்லியாகும். அதாவது கோயம்புத்தூர் திருச்சி நான் சொன்னதுனா, நான் இங்கேருந்து நேரடியாக போய் செய்யலை, பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்க்கிள் அப்படியே கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய போகிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சு வைப்பாங்க. அதாவது நான் போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாக்குறதுன்றது பெரிய விஷயம், நான் போய் பார்த்து ரெடி பண்ண முடியாது. ஆனா நான் இங்க இருந்தே வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு செய்யறவங்க கவர்மெண்ட்ல வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க ப்ரோக்ராம் நடக்கிறப்பதான் நாங்க போய் செஞ்சுட்டு வருவோம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் யூஸ் ஆகிறாங்களா, அதுதான் எங்களுக்கு மெயின். எங்க பண்றோம்ன்றது பிரச்சனை இல்லை, மக்கள் அந்த இடத்துல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களா, அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எங்க இருந்தாலும் போய் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
1: இப்போ நீங்க செய்யற மாதிரியான சேவைகள் வந்து நிச்சயமா வந்து நிறைய படிச்சவங்களும் செய்யணும்ன்றது எங்களுடைய விருப்பம். நீங்க அந்த மாதிரி படிச்ச பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
0: பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாருமே எடுத்தோடனே சர்வீஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் அவங்க ஃபேமிலி அவங்க அதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மீறி அவங்களுக்குன்னு மனசில் வந்து கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எடுத்தோடனே அவங்க வாலண்டியர் ஆகிடுவாங்க, அவங்களும் சர்வீஸ் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்களே அதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுறாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் கண்டிப்பாக வரேன், வீக்லி ஒன்ஸ் வரேன், மந்த்லி ஒன்ஸ் வரேன், நான் செய்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டு வந்து செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மொத்த மக்கள் மனசில் வந்து ஒரு சர்வீஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். சந்தோஷமான ஒரு விஷயம் அது.
1: சரி, நீங்கள் வந்து நிறைய டிசேபிள் சில்ட்ரனுக்காக நிறைய கல்விக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கான நீங்கள் இன்னும் நிறைய வந்து இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும், அது அவங்களுக்குன்னே தனியாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும், நல்ல ஹைஃபை இன்ஸ்டியூட்டில் சேர்க்கணும் அப்படின்னா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கான நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், பட் காலேஜுக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து மற்ற இன்ஸ்டியூஷன் மூலியமாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ கேட்டு நாங்கள் இது பண்ணுறோம். அவங்களுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டே ஹோம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க தங்கி படிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க இங்கே இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோம் பண்ணலாம் அதே மாதிரி வயசான அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பகலில் எல்லாம் வெளியே போயிடுறாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை, அவங்க ரொம்ப தனியாக விடப்படுறாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து காலையில் வந்துட்டாங்கன்னா ஈவினிங் போகிற மாதிரி, வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துட்டு இருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே பார்க்கலாம், இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், ஈவினிங் போகிற மாதிரி அது அவங்களுக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம்.
1: சரி, நீங்கள் அந்த திருவள்ளுவர் பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களில் நிறைய சேவை செஞ்சுருக்கதான் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க?
0: கண்டிப்பாக. அதாவது சாதாரணமாக நம்ம போய் பேசுகிறதுக்கும், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்திருக்கோம் மேம், உங்களுக்காக இதை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. வா, எங்களுக்காக வந்திருக்கீங்க, தாராளமாக வாங்க உட்காருங்க, உங்களுக்கு இடம் தரோம், நீங்கள் உட்காருங்க பேசுங்க, என்ன பண்ண சொல்லுங்க, என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம், அந்த மாதிரி நிறைய கோஆபரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து முதல் மாதிரி இல்லை, மக்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க, வாங்க எங்களுக்காக நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க.
1: ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமங்களில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் இங்கே குட்வில் ட்ரஸ்ட் மூலயமா வந்து இதுவாயிருக்காங்க, டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க, இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: அது கிராமங்களில் வந்து எனக்கு கம்யூனிட்டி பேஸாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கல, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது எங்ககிட்ட, பட் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கல. மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் கம்யூனிட்டி பேஸில் நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ணல, இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும் நாங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பண்ணுவோம்.
1: நீங்கள் வந்து டிசேபிள் பீப்புளுக்கு நிறைய திருமணங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கிறதா சொன்னீங்க?
0: ஆமாம்.
1: அந்த மாதிரி வந்து எத்தனை திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க, அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நீங்கள்
0: நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது போன வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை செஞ்சுருக்கோம். ஒரு 3 பேர் சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க முன்னாடி எங்களை கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு டிசேபிள்னா ரெண்டு பேருமே டிசேபிள் கிடையாது, பெண்கள், மணப்பெண்கள் வந்து டிசேபிள் பீப்புள், ஜென்ஸ் வந்து நல்லா இருக்காங்க, நார்மல் பீப்புள் தான். அவங்க வந்து இங்கே ஆவடி அடுத்த பட்டாபுரம்ல தான் நாங்கள் வந்து பண்ணி வச்சோம் கல்யாண மண்டபத்தில். 3 பேருக்கு வந்து நாங்கள் திருமணம் செஞ்சு வச்சோம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், தாலி எல்லாம் செஞ்சு கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக அவங்க ஃபர்தராக எங்கள் கிட்ட காண்டாக்ட் வச்சுட்டே தான் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, இந்த டிசம்பரில் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது, தேவைப்பட்டவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் குட்வில் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் தனி மனிதன், ஒரு தனி மனிதியாக இருந்து இதை செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை நீங்கள் இந்த ஃபீல்ட்

0: கிளீனிங் செய்யறதுக்கும் நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க.
1: நிச்சயமா நிச்சயமா. அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாலண்டியராக இருக்காங்க, டோனர்ஸாகவும் இருக்காங்க, வாலண்டியராகவும் இருக்காங்க. என்னோட ஃபேமிலியில் வந்து என்னோட பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் அவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு செய்வாங்க. அந்தளவுக்கு வீட்டில் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் வெளியே பண்ண முடியுது. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு நல்ல நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான்
0: இந்த நியூட்ரிஷன் அப்படின்ற டாபிக் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும்.
1: ஆ சொல்லலாம் மேம். அதுக்கு குழந்தைங்களுக்கும் சரி, உமன்ஸ்க்கும் சரி, குழந்தைங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு சரியான ஃபுட் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட எனர்ஜி குறைஞ்சிடுது, அவங்களுக்கு நல்லா படிக்க முடியாது, நல்லா விளையாட முடியாது, அவங்களோட வளர்ச்சி கம்மியாகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ்க்கும் சில பேருக்கு தெரியறது இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க படிக்கும்போதும் சரி, ஓவராக படிச்சுட்டு சில பிள்ளைங்க மார்க் அடிச்சு கூட விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து முன்னாடியும் சரி, குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதும் சரி, அவங்க சரியான ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. அதனால் வந்து குழந்தையும் சரி அவங்களும் சரி ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அவங்கள தாய் வந்து சரியான ஹெல்த் எடுத்துகிட்டு தான் குழந்தைக்கு வந்து இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு முகாம் நாங்கள் நடத்துகிறோம்.
0: ரொம்ப நன்றி மேடம். இப்போ இந்த கால கல்வி திட்டங்கள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கால கல்வி திட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில்ட்ரன் ரைட்ஸ் பற்றி எங்க நிறைய பேருக்கு தெரியறது இன்னைக்கு நம்ம என்னென்னமோ வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் பசங்களுக்கு, ஆனாலும் வந்து நீங்கள் சொன்ன சில்ட்ரன் ரைட்ஸ் வந்து யாருமே சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு பாடமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா?
1: அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ்ன்ற விஷயம் அப்போவே இருக்குது. பட் அது தெரியல அவ்வளோதான். ஏன் நமக்கே கூட முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இப்போ தெரியுது, நம்ம நாலு பேருக்கு சொல்கிறோம் அதுதான். பட் குழந்தைங்களை தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கணும், பெரியவங்களும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களாம் இப்போ நிறைய புத்திசாலிகளாக இருக்காங்க, பிறக்கும்போதே ரொம்ப நல்ல புத்திசாலிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க நல்லா ஆக்டிவாக வராங்க, அவங்களுக்கும் தெரியணும், பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும், குழந்தைங்க இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நான் நினைக்க ஆசைப்படுறேன்.
0: நேர்களே, இது வரைக்கும் நம்ம கேட்டுன்றது மிஸ் பாரதி அப்படின்றவங்களுடைய இதை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஐ கேம்ப், டென்டல் கேம்ப், ஃபிசியோதெரபி கேம்ப், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, சித்த ஆயுர்வேதா பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து நமக்கு சொன்ன விஷயங்கள் வந்து எல்லா பெண்மணிகளும் வந்து நல்ல எம்பவர்டாக இருக்கணும், நல்ல ஒரு தைரியத்தோடு வாழணும், தன்னம்பிக்கையோடு வாழணும்னு நிறைய நமக்கு சொன்னாங்க. அதுக்கு அது தேவையான எல்லா கவுன்சிலிங் கிளாஸஸும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் நடத்திட்டுருக்காங்க, இது மூலிமா நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அது கண் கூட வந்து மிஸ் பிரேமா அப்படின்றவங்க மூலிமா அதை பார்த்தோம். அவங்களே வந்து இந்த மாதிரி நாங்கள் அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து டென்த்து தான் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப்ல அவங்க இருக்கானுக்கு அதுக்கு காரணம் குட் வில் ட்ரெஸ் தான் அப்படின்ற சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. அவங்கள சேவைகள் நம்ம நிச்சயமாக பாராட்டணும். மேலும் வந்து இந்த இவங்க பாரதி அப்படின்ற இந்த மேடம் வந்து ஒரு ஹோம் ஆரம்பிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் உங்கள் சைட்லேருந்து எல்லாரும் தரணுன்றது நாங்கள் ஆசைப்படுறோம். நிச்சயமாக வந்து உங்களுடைய எல்லா சேவைகளும் தொடர்ந்து நிறைய வெற்றி பெறணுன்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி ரேடியோவுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய புண்ண நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.
2: ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கீதா அக்கா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் 1 hour நடக்க போறது, ரொம்ப ஜாலியா இருக்க போறது. ஆரோக்கியமும் சுகாதாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு 1 hour ப்ரோக்ராம்ல கேட்க போறோம். நம்ம ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு நிறைய ஸ்டூடியோ கெஸ்ட் வரப்போறாங்க. பாட்டி சொல்ற கதையெல்லாம் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடலை இசையமைத்தது திரு பாலாஜி அண்ணா அவர்கள். அதே போல கிருமிகள், ஈ, இவங்க கூட எல்லாம் வந்து பேச போறோம். அதே மாதிரி காய்கறிகள் உங்க கூட பேச போறாங்க. எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு முக்கியமா தெரியணும். ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். நம்ம மனசுல வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாதான் வந்து நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். நம்ம டெய்லி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். அதே போல நல்ல சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசறத புன்னகையோட பேச வேண்டும். ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டோம். இப்ப நிகழ்ச்சியோட முதல் தொகுப்புக்கு போலாம் வாங்க. நம்ம பாட்டிய பத்தி நினைச்சாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க சொல்ற கதைகள் தான். என் பாட்டி, நான் உங்க வயசுல இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க. நான் பாட்டி வீட்டுக்கு போனாலே முதல்ல பாட்டி கிட்ட கேட்கறது கதைகள் தான். நான் வந்து இந்த பாட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது, நான் வந்து ஹாலிடேஸ்ல போனோன்னு, அதாவது விடுமுறைகள்ல பாட்டி வீட்டுக்கு போனோன்னு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கறத கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க பாட்டி வீட்டுக்கு போனா மாங்காய் மரம், ரோஜா பூக்கள், மல்லி கொடிகள் இவையெல்லாம் பார்க்க முடியும். இயற்கையோட இருக்கிறதே ஒரு தனி அழகுதான். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டி கிட்ட போய் கதை சொல்லு பாட்டி அப்படின்னு கேட்பேன். எங்க பாட்டி, முதல்ல சாப்பிட்டுட்டு தான் கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே எங்க பாட்டி கிட்ட கதை சொல்லு அப்படின்னு கேட்பேன். அப்போ பாட்டி எனக்கு நிறைய பலகாரங்களை கொடுத்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாட்டி கிட்ட பலகாரங்களை சாப்பிட்டு கதை கேட்பதே ஒரு தனி ரசனை தான். அதே போல எங்க பாட்டி வீட்டுக்கு போனோன்னு பாட்டி வீட்டு கிட்ட ரஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருந்தா, நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிறைய குட்டி குட்டி விளையாட்டுகள்லாம் விளையாடுவோம். நம்ம இப்போ விளையாடுற மாதிரி வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர்லாம் அப்போ இருக்கலை. நாங்கள் வந்து மண்ணை தொட்டு கல்லை தொட்டு எல்லாம் விளையாடுவோம். இயற்கையோட இணைந்து விளையாடுவது ஒரு தனி ரசனை தான். அதே போலவே இப்போ விஷாலுக்கு அவங்க பாட்டி ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாமும் போய் கேட்கலாம் வாங்க. பாட்டி சொல்லும் கதை.

0: விஷால், விஷால் கண்ணா, எங்கடா போனே? விஷால், விஷால், விஷால் கண்ணா, இங்க வாடா. வா வா வா, எங்கடா கண்ணா போயிட்டு வர? விளையாடிட்டு வரியா?
1: நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரன்னிங் கேச்சிங் விளையாட்டு வரேன் பாட்டி. ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். இந்த அம்மா தான் என்ன ஹோம்ஒர்க் பண்ண கூப்பிட்டாங்க பாட்டி. ஓ பாட்டி.
0: ஆமா ஆமா, விளையாட்டு கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வேகமாவும் வேடிக்கையாவும் இருக்கு.
1: நாங்க ரன்னிங் அண்ட் கேச்சிங் நீங்க விளையாடணும்ல பாட்டி. அந்த ஷாம் வந்து
0: மரப்பாச்சி பொம்மை, மண் சொப்பு சாமா, மரத்தினால் ஆன பொருட்கள், கிளுகிழுப்ப அப்படிலாம் எங்க அம்மா வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம்ப்பா.
1: போ பாட்டி, இந்த பொம்மை விளையாடுறதெல்லாம் கிளுகிழுப்பு பொம்மை போர் பாட்டி. ரிமோட் கார், வீடியோ கேம் இதெல்லாம் தான் சூப்பரா இருக்கும் பாட்டி. உங்களுக்கு போரே அடிக்கலையா பாட்டி? அந்த விளையாட்டுலாம் விளையாடி.
0: இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் அது இது என்னென்னவோ வந்துருச்சு. மற்றபடிக்கு பார்த்தா சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. அதே சமயம் சில விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: பாட்டி போதும் பாட்டி, அந்த காலத்து கதையெல்லாம் சும்மா சொல்லிட்டே இருக்காத. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது பாட்டி. எனக்கு நேற்றுக்கு ஏதோ பண்ணினியே முழுக்கு, எனக்கு அது முழுக்கு வேணும் பாட்டி.
0: சரிப்பா, பெரிய மனுஷா, இதை எடுத்துன்னு வந்து தரேன். ஆமா, விளையாடிட்டு வந்தியே, கை கால் கழுவினியா? விளையாடிட்டு வந்தோடனே கை கால் கழுவணும்ப்பா. ஏன்னா மண்ணு அழுக்கு ஒட்டி இருக்க எல்லாம் அதுக்காகத்தான் கை கால் கழுவணும்னு சொல்றது. இல்ல, நாம் எப்பவுமே உடலையும் சுற்றுப்புறத்து சுத்தமா வச்சுக்கணும் கண்ணு. சுத்தம்னு கடவுளுக்கு சமமானது. பாட்டி சொல்ற பேச்சு கேளுப்பா கண்ணா. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது கண்ணே. அப்பதான் தூய்மைனா வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நீ புரிஞ்சுப்படா.
1: அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் பாட்டி? முறுக்கு தானே கேட்டேன். நீ இது கதையெல்லாம் சொல்ற பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, என்ன முறுக்கு குடு பாட்டி.
0: சரிப்பா சரிப்பா, நான் சொல்றத முதல்ல கேளு, அப்புறம் முறுக்கு தரேன். சரியா?
1: சரி பாட்டி, நீ கதை சொல்லு.
0: உன் மாதிரிதான் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். சாப்பாடுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே ரொம்ப செல்ல பையன்றதால அவன் அம்மா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவனோட நண்பர்களோட அவன் விளையாடினு இருக்கும்போது அவங்களோட பந்து ஒரு கிணற்றுல விழுந்தது. கிணறு ரொம்ப ஆழமா இருந்தது. ராமும் அவனோட நண்பனும் பந்தை எடுக்க முடியாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவங்க விளையாடின அந்த பந்து மைதானத்திலேயே இருந்தது. ராமும் அவன் நண்பர்களும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அனைத்து கிடத்துக்கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான குரல் கேட்டது. அப்போ அந்த இடத்துல இருந்து பிரகாசமா ஒரு அழகு தேவதை வெளியில வந்தாங்க. அந்த தேவதை கையில நிறைய இனிப்புகளும் பல

0: அந்த இனிப்புகளை பார்த்த உடனே ராமுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் அவன் அழுக்கான கையில அதை எடுத்துட்டான். அதை பார்த்து கோபப்பட்ட தேவதை, சுத்தமில்லாத இடத்துல ஒழுக்கமும் செல்வமும் நிலைக்காதுன்னு சொன்னாங்க. தேவதை இனிமே எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு சுத்தமில்லாத இடத்துல நல்லதே இருக்காதுன்னு மறந்துட்டாங்க. அதனால எப்பவுமே சுத்தமா இருக்கணும் கண்ணு.
1: அந்த தேவதை திருப்பியும் வரவே மாட்டாங்க பாட்டி, எங்க பாட்டி போயிருக்காங்க?
0: வருவாங்க கண்ணு. நீ இனிமே சுத்தமா இருந்தீனா அவங்க வந்து உனக்கு இனிப்பும் பலகாரங்களும் நிறைய தருவாங்க, சரியா?
1: சரி பாட்டி, நீ சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சது பாட்டி. இன்னும் நான் வந்து டெய்லி விளையாடிட்டு வந்து கால் கை கழுவுவேன் பாட்டி. இப்ப வந்து முறுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் கால் கை கழுவிட்டு வரேன், ஓகே பாட்டி?

0: பாட்டி விஷாலுக்கு சொன்ன கதைய நீங்க எல்லோரும் கேட்டு ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த கதையில இருந்து. உங்க வீட்டிற்கும் அந்த தூய்மையான மென்மை இந்த நேரத்திற்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ஸ்டூடியோல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு வைதேகி. அந்த அக்கா கிட்ட வாங்க பேசலாம். வணக்கம் வைதேகி.
1: வணக்கம்.
0: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லுங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
0: நீங்க உங்க பாட்டி கிட்ட கதை கேட்டிருக்கீங்களா?
1: நிச்சயமா. வளர்ற வயசுல வந்து கதை கேட்கறதே வந்து ஒரு ஹாபிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அதோட நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளோட கூட வருது, அது ஒன்று தான். இப்போ கூட நான் கதை கேட்பேன் பாட்டி கிட்ட.
0: ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கதை?
1: நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டி வந்து கதை சொல்லும்போது நிறையா பலகாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து இந்த மாமரம்,

0: ஏதாவது ஒரு மரக்கீழே வந்து உட்காந்து பாட்டி கதை சொல்லுவாங்க. அப்படியே காக்கா ஒன்று போகும், காக்கா போறதோட ஒரு கதை சொல்லுவாங்க, பார்த்தா வேற ஏதாவது ஒன்று வரும், அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளே வந்து டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க. சிலது வந்து நம்மளோட மகாபாரதம் ராமாயணம் நடந்த நம்மளோட நிகழ்வுகள்லேருந்து அவங்க கதை சொல்லுவாங்க. சிலது நம்ம போட்டு பிடுங்கி அரிச்சு எல்லா கதையும் சொல்லி முடிச்சாச்சு, இப்போ என்ன சொல்லணும்னு நினைச்சு ஏதோ ஒரு அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா சுவாரஸ்யமான கதைகள் நிறையா இருக்குது. அதில் ஒன்றுன்னு எடுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த நம்மளோட சின்ன குட்டீஸ் நம்மளோட இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக ஒரு கதை. என்னென்னா ஒரு நரி, நரிக்கு வந்து ரொம்ப பசிச்சு தான், எங்கெல்லாமோ போய் சாப்பாடு வந்து தேடி வந்து தான், ஆனால் யாருமே சாப்பாடு தரலையாம். எல்லா இடத்துலையும் அது ரெண்டு மூணு நாள் இங்கே அங்கே ஏறி இறங்கி ஒரே பசி, கொலை பசியில் வந்து தான். தூரத்தில் பார்த்தா நிறைய செடிகள்லேருந்து ஏதோ தூங்கிட்டு இருந்து தான். ஆஹா, நமக்கு எங்கேயோ சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு ஓடி வந்து தான். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அதுக்கு தெரிஞ்சுதான் அது திராட்சை கொடி. கொத்து கொத்தா திராட்சை மேலேருந்து தொங்கிட்டு இருந்து தான். திராட்சையை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு நரிக்கு. ஆனால் என்ன, அதால் எட்ட முடியல திராட்சையை. பசியோ எடுக்குது, திராட்சையும் கொத்து கொத்தா தொங்குது, ஆனால் சாப்பிட முடியல. அப்புறம் யோசிச்சுதான் என்ன பண்ணலான்னு. கீழே தொங்குற ஒன்றத்தில் ஏறி கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாவம் நரி சுத்த கசப்பாக இருந்துதான். ஏன் அப்போ அதை யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுதான், கீழே தொங்குறது அந்த திராட்சையில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த நரிக்கு முதல்ல கிடச்சது கசப்பான திராட்சை தான். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி மேலே இருக்கிற திராட்சை கொடியிலேருந்து நிறையா திராட்சை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அந்த ஆள் வந்துட்டான் அதை பார்க்க. அதனால் அதை வேற ஒரு இடத்துக்கு ஓடி போச்சான்.
1: அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: பாட்டி கதையை முடிச்சுட்டாங்க, நான் தூங்கி போயிட்டேன்.
1: ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் அதை ரீகலெக்ட் பண்ணி சொன்னதே பெரிய விஷயம். இப்போ நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆரோக்கியம் ஆன வாழ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆரோக்கியம் சுகாதாரம் நம்ம பேசும்போது முதல்ல இருந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிறதில்ல. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்கள் மத்தியில், நம்ம வந்து சுகாதாரமான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நம்மளோட டேபிள், நம்ம ரூம் எப்படி நம்ம வந்து குப்பட பாவில் போடுறோங்கிறத பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு. நிறைய இடத்துக்கு போனால் சில லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறது இல்லை, ஃபேன் ஸ்விட்ச் எல்லாம் அப்படியே ஆனாக இருக்கும். இது சுகாதாரம்னு வரலனா கூட ஒரு டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த டிசிப்ளின் நம்ம கடைப்பிடிச்சா தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் அதை செஞ்சுட்டு வர முடியும். இதே விஷயந்தான் நம்ம வந்து சுகாதாரத்துக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த டிசிப்ளின் உள்ளே இருந்ததுன்னா இங்கே தான் இது பண்ணணும், இப்படி தான் நம்ம வந்து தூய்மையான ஆடைகள் தான் அணியணும் அப்படின்னு அந்த டிசிப்ளின் இருந்தால் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். சின்ன குழந்தைங்கன்னா விளையாடுறது சகஜம், அழுக்காகிறது சகஜம். ஆனால் அது ஆன பிறகு வீட்டுக்கு வந்த அப்புறம் குளிக்கணும், கை கால் கழுவிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் விளக்கிக்கிட்டு தான் தூங்க போகணும். நம்ம ஒரு டாஃபி சாப்பிட்றோன்னா அப்படியே கீழே டீச்சர் பார்க்காத போது பெஞ்சு கீழே போடுறது, இதெல்லாம் சின்ன குழந்தைங்கள்னு இல்லை நம்மளே பண்ணுறோம். கிளாஸ் ரூமில் யாரும் பார்க்கலையே அவளோட பெஞ்சு கீழே போட்டுருவோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள் ஒன்றும் இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சட்டு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு வந்து அவளை தரதில்லைன்னு என்னோட அபிப்பிராயம். இருந்தாலும் நம்ம குட்டீஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், கிளீனான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மையான ஆடைகள் தான் அணியணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிச்சயமாக கை கழுவணும், தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அண்ட் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ, டாய்ஸாக இருந்தாலும் விளையாட்டு சாமான்களாக இருந்தால் விளையாடின அப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் வந்து குட்டீஸ் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து பெருசான அப்புறம் நிறைய விஷயம் அவங்களால் கற்றுக்கிற முடியும்.
1: நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கற்றுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட வந்து வைதேகி அக்கா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராம்க்கு போகலாம். நான் உங்களை போல இருந்தப்போ நிறைய நேரம் நண்பர்களோட விளையாடுவேன். நண்பர்கள் பள்ளியிலிருந்து வந்த பிறகு அவங்க அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். ஓடி பிடித்தல், ஒளிந்து பிடித்தல், கண்ணாம்பூச்சி, மூக்கிளி என்று நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். நீங்கள்லாம் இப்போ விளையாடுற சமயம் ரொம்ப கம்மியாக போச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ வந்திருக்கிற கம்ப்யூட்டர், அதாவது கணினி மற்றும் வீடியோ கேம்ஸ். ஆனாலும் உங்களில் இப்போ சில பேர் இன்னும் சாதாரணமான விளையாட்டுகள் விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்கள்லாம் விளையாடிட்டுருக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு சேர்ந்தக்கு தெரியும். நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு சேர்ந்து விளையாடுவோம். அதனால அவங்கள்டேந்து நிறைய நல்ல பழக்கங்களையும் கற்றுப்போம். அதே போல கெட்ட பழக்கங்களும் எங்களுக்கு சிலது வரும். இப்போ வந்து வந்திருக்கிற வீடியோ கேம்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் கேம்ஸ்னால நீங்க வந்து நிறைய சிப்ஸ் அது மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ நீங்க வந்து ஒரு பாடலை கேட்க போறீங்க. இந்த பாடல் நம்ம டெய்லி குளிக்கிறதும் பல் துலக்குவதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உணர்த்த போறது. வாங்க இந்த பாடலை கேட்கலாம்.

ஒழுங்கலாம்.

0: பில்லோட நிலைமைய நம்ம நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா அவன் வந்து தூய்மையா இல்லாததுனால தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்டூடியோக்கு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வைஷ்ணவி அக்கா, இவங்க கூட இப்ப நம்ம பேசலாம். ஹலோ வைஷ்ணவி.
1: ஹாய் குட்டீஸ்.
0: நீங்க வந்து சின்ன வயசுல கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நிறைய விளையாடி இருக்கேன், ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ரொம்ப மாறிட்டே வருது வீடியோ கேம் கம்ப்யூட்டர். நான் விளையாடினது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசுல தான் நான் இந்த மாதிரி பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது இந்த வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த வில்லேஜ்ல போய் விளையாடுறதுக்கு அந்த மண்ணில எல்லாம் விளையாடுறதுக்கு அந்த சான்ஸே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல போனேன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் நான் விளையாடுறது ஒன்றும் எனக்கு தோணலை. ஏன்னா அது நான் சிட்டிலேயே வளர்ந்ததுனால இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் வீடியோ கேமில் தான் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆசை தான் அங்கே போய் இந்த மண்ணில் விளையாடணும். எப்பயாச்சும் பீச்சுக்கு போனேன்னா இந்த மண்ணில் வீடு கட்டுறது, அந்த மாதிரி சீஷெல்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அவ்வளோதான். தவிர எங்களுக்கு ஒன்று ரொம்ப சான்ஸ் ஒன்றும் அவ்வளோ கிடைக்கல.
0: நம்ம வைதேகி அக்காவும் கூடயே இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் உங்க விளையாடுறத பண்ணினாங்களான்னு கேட்கலாம் வாங்க.
2: வைஷ்ணவி மாதிரி இல்லைனாலும் நாங்கள் வந்து விடுமுறைகளுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறது உண்டு. அதனால அது கிராமம்னு சொல்ல முடியாது, சின்ன டவுன்ஷிப் சொல்லலாம். நாங்கள் வந்து சொப்பு பொம்மையை வச்சு விளையாடுவோம். மணலில் வந்து தோசை வாக்குற மாதிரி, இட்லி பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் ஆடிருக்கோம். அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஏழு வயசு சுமார் ஏழு வயசு இருப்பேன். நான் தான் வந்து கண்டுபிடிக்கணும் எல்லாரும். நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம். அந்த இடம் எப்படின்னா ஒரு காடு இஃபெக்ட் இருக்கும், நிறைய மரங்கள் உண்டு, நாங்கள் ஏறுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு, சட்டுன்னு மேலே ஏறி இருக்கலாம். ஆனால் ரூல் என்னன்னா யாரும் மரத்து மேலே ஏறக்கூடாது, எதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கலாம், மரத்துக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சிருக்கல, இவங்க பத்து பேருமே வந்து ஒரு பிளான் போட்டு அந்த முழு நாள் என்னை ஓட விடணும்னு வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. நானும் ரொம்ப சமத்து பொண்ணாக வந்து நூறு வரைக்கும் எண்ணியாச்சு. வந்து பார்த்தா யாரையும் காணும், ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு எல்லாரையும் போய் தேடலான்னு தெரு தெருவா அலைஞ்சேன், யாருமே கிடைக்கல. ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் நிச்சயமா. நான் வந்து பிளே கிரவுண்டுக்கு போனேன், நாங்கள் பொதுவாக இருக்கிற ஹைட் அவுட்ஸ் அந்த இடத்துக்குலாம் போய் தேடினேன். அப்புறம் எனக்கு பயம் வந்துடுது, ஒரு வேளை நம்ம விளையாட சொல்லி நம்ம விளையாடுனதுல இவங்களாம் எங்கேயோ காணாம போயிட்டாங்களோ அப்படி இப்படின்னு. சின்ன வயசுல நம்ம எல்லாமோ வந்து கற்பனைகள் நிறையா இருக்கும், கற்பனை சக்தி அதிகமாக இருக்கிறனால அப்படியே ஒரே அழுகையாக வந்து அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட ஓடினேன். போய் பார்த்தா எங்கள் பாட்டியோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து முறுக்கு சீடை தட்டை எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்தா என்னை பார்த்து, நீ எங்க இருந்தா உன்னதான் அப்பயே நான் வர சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு அப்ப கோவம் வரணுமா, சிரிக்கணுமா, அழணுமான்னு தெரியாம அந்த சம்பவத்தை இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேன். நாங்க பத்து பேரும் என்னைக்காவது மீட் பண்ணோம்னா இப்ப கூட அவங்க அதை என்ன வச்சு ஓட்டுவாங்க.
0: ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தான், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வைஷ்ணவி வந்து அவங்க ஒரு கதை சொல்லணும் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் வாங்க.
1: ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த கதையை கேட்டு நம்ம சுற்றி இருக்கிறத எப்படி நம்ம கவனித்து வச்சுக்கணும், அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அந்த அது பேஸ் பண்ணி ஒரு கதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இது நிஜமால நடந்த ஒரு கதை. என்னாச்சு, ஒரு நாள் வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்டாம்பை வந்து ஒட்டிட்டு இருந்தா, அது எச்சா இருக்கு இல்லையா, அதில் வச்சு லைக் இப்படி நாக்கை இப்படி தடவி தடவி அந்த ஸ்டாம்பை வந்து அந்த என்வலப் கவர்ஸ் மேலே ஒட்டிட்டு இருந்தா. சடனாக என்னாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட நாக்கு வந்து பயங்கரமாக வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த நாக்கு நல்லா வீங்கி டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணப்போ அந்த சின்ன காக்ரோச் வெளியே வந்தது. இது என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து இப்படி நாக்கில் தடவி ஒட்டுறப்போ அந்த காக்ரோச்சோட முட்டைகள், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒயிட் ஒயிட் டாட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது வந்து அவ கவனிக்கலை, அப்படியே தடவி தடவி ஒட்டியிருக்கா. அதுக்கு அது அந்த முட்டை என்னாச்சு, அந்த சின்ன சின்ன போர்ஸ்க்குள்ளே போயிருக்கிறனால அவ திரும்ப திரும்ப மற்ற ஸ்டாம்ப்ஸை ஒட்டுறப்போ அது நல்லா உள்ளே போயிடுச்சு. அந்த மிதமான சூடு இருக்குது இல்லையா டங்கில், நம்ம நாக்கில் இருக்கும், அதனால அந்த முட்டை மெதுவாக அப்படியே உடஞ்சி காக்ரோச்சாக ஆயிருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அதில் ஒரு காக்ரோச் இருக்குன்னு. இதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு கவனிக்காமல் பண்ண ஒரு சின்ன தப்புனால இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. அதனால நம்ம சுற்றி இருக்கிறதையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், நம்மளும் க்ளீனாக இருக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன், சொல்ல விரும்புகிறேன் இந்த குட்டீஸ்க்காக. அது இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம இப்படி எச்சில வச்சு ஒட்டக்கூடாது இல்லையா, இந்த கம் யூஸ் பண்ணி ஒட்டணும், அது ஒரு மிஸ்டேக். அதுவும் இல்லாம இந்த சுத்தி இருக்கிறத ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அது ரெண்டையும் தான் நான் சொல்ல விரும்புறேன் இந்த கதை மூலமா. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல போயிட்டு லாஃப்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அப்போ என்னாச்சு, அந்த தூசி வந்து கண்ணில் அப்படியே விழுது. அந்த கண்ணில் விழுந்தப்போ அந்த பொண்ணு போய் வெறும் வாட்டர்ல போய் சும்மா அப்படியே வாஷ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த அரிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ டாக்டர் கிட்ட போய் காமிச்சிருக்கா. அப்போ டாக்டர் வந்து எக்ஸ்ரே பண்ணி சொல்லியிருக்காரு, கண்ணுல ஏதோ இருக்கு, இது சர்ஜரி பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அதுக்குள்ள இருந்தது ஒரு சின்ன கம்பளி பூச்சி. ஸோ இது நம்ம நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமா வச்சோம்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இதை பத்தி இந்த கதையில நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும்.
0: இந்த கதைகள் நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடியோல வந்து இப்போ உமா அக்கா இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட பல் துலக்குவதையும் குளிக்குவதையும் எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போறாங்க.
3: ஹாய் குட்டீஸ், நான் உங்க உமா அக்கா வந்திருக்கேன். இப்போ வந்து வைஷ்ணவி அக்கா சொன்னாங்க இல்லையா, சுற்றுச்சூழல் அதெல்லாம் நீங்க ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம உடம்ப கூட ரொம்ப ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். இப்போ நம்ம உடம்ப எப்படி கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நீங்க சோப்பு போட்டு குளிக்கணும். இப்போ நம்ம உடம்புல நம்ம நிறைய தூசியில எல்லாம் விளையாடுறோம் இல்லையா, நம்ம வெளியில போய் விளையாடுறோம், நம்ம ஃபுட்பால் இல்ல கிரிக்கெட் விளையாடும் போது அப்படியே நிறைய தூசியெல்லாம் உடம்புல படுது. அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஏந்து காலையில குளிக்காம போனோம்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டோம். அதான் காலையில ஏந்துக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், அதுக்கப்புறமா குளிக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி நாள் நம்ம விளையாடினது, நம்ம என்னெல்லாம் தொட்டிருப்போமோ நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. அதனால நிறைய கிருமிகள் எல்லாம் உடம்புக்குள்ள போயிருக்கும் சரியா. அதெல்லாம் அப்படியே சரி பண்றதுக்கு நம்ம சோப்பு போட்டு குளிக்கணும். அடுத்தது என்னன்னா, உங்களோட பல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அண்ட் அதை வந்து நீங்க கிளீனா வச்சுக்கணும்னா நீங்க பல்லு தேய்க்கணும். இது எதுக்கு தேய்க்கணும்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க நிறைய சாப்பிட்றீங்க, நீங்க என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் சாப்பிட்றீங்க. சன்னா சாப்பிட்றீங்க, மாங்காய் சாப்பிட்றீங்க, அப்புறம் நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட சாப்பிட்றீங்க, சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ இல்லையோ நீங்க சாப்பிட்றீங்க இல்லையா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் பீஸா ஒட்டின்னு இருக்கும் பல்லுல. அண்ட் இப்போ நீங்க பல்லு தேய்க்கலன்னா அது பல்லுல ஒட்டின்டே இருக்கும், போகவே போகாது, போகவே போகாது. அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிட்டது வந்து அப்படியே அந்த பல்லு மேலேயே அப்படியே ஒட்டிண்டு அப்படியே அதே அதுலேருந்தே நிறைய கிருமிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க பல்லு தேய்க்கலன்னா நீங்க பேசும்போது நாரும் சரியா. அப்புறமா இல்ல, நிறைய பேர் வந்து நீங்க பேசும்போது அப்படியே விலகி விலகி போவாங்க, ஏன்னா நீங்க பேசும்போது நாரும். அதே மாதிரி அது மட்டும் இல்லைங்க, உங்க பல்லு வந்து சொத்தையா கூட போலாம். ஏன், நீங்க இப்பதான் ஒரு 5 வயசு 6 வயசா இருந்தீங்க, இல்லைன்னா 12-13 வயசா கூட இருக்கலாம். ஆனா சொத்த பல்லு இருந்துட்டு சான்ஸே இல்லைங்க, இந்த வயசு சொத்த பல்லுக்கே இல்ல. சொத்த பல்லு எல்லாம் 70 வயசானாதான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க பல்லு மற்றும் உடம்புக்கு நல்லதான இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாமே அது தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது.
0: இந்த தொகுப்புல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்கா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி வந்து கிளீனாக இருக்கணும், எப்படி வந்து டெய்லி குளிக்கணும், எப்படி டெய்லி வந்து ஏன் வந்து பல் தேய்க்கணும், இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த தொகுப்புக்கு போகலாம். இந்த தொகுப்பில் நம்ம வந்து நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த காலத்தில் அம்மா கூட வெளியில் போச்சுன்னா எப்போவுமே சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும், அதுவும் அந்த சமோசா வேணும், இந்த பஜ்ஜி வேணும், இதெல்லாம் வந்து எப்போவுமே கேட்குறோம். பட் அம்மா வந்து எப்போவுமே அதெல்லாம் வந்து தூய்மையாக இருக்காது அப்படின்னு எப்பவுமே சொல்வாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னன்னா அதெல்லாம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து ரோட் சைடில் வச்சிருக்காங்க, அதனால வந்து ஈ கிருமி இதெல்லாம் வந்து அதில் வந்து உட்காரும். அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்மளுக்கு வந்து பல விதமான நோய்களை வந்து உருவாக்கும். நம்மள நிறைய பேர் இது மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்டிருப்போம். பட் அதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். அடுத்த வாட்டி திருப்பி நம்ம பண்ண அதே தப்பை வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம வினோத்தோட கதையை கேட்க போறோம். இவன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து அம்மா பேச்ச கேட்பேங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
3: ஹாய் அக்கா, என் பேரு வினோத். நான் இப்போதான் கொஞ்சம் குணமாக இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் சாப்பிடவே முடியல தெரியுமா. நான் அன்னைக்கு அம்மா பேச்சை கேட்டிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு இப்படி வயிறு வலியும் அதை வச்சனால நான் உட்காந்துருக்கவே மாட்டேன். தெரியல, அம்மா அன்னைக்கு சொன்னாங்க அப்படி அடிச்சு அடிச்சு சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கவே இல்லை. இப்போதான் என்ன பட்ட பாடுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் எனக்கும் புரியுது என்ன பாடு அப்படின்னு.
0: அப்படி வினோத்துக்கு என்ன நோய் வந்தது?
3: நான் சொல்கிறேன், அன்னைக்கு நான் அப்பா அம்மா அப்புறம் சதீஷ் அண்ணா பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய அந்த அவங்க மக்காச்சோளம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு அப்படியே கொஞ்சம் சாப்பாடுணுமே அப்படின்னு நான் அடம் பிடிச்சேன் அப்பா அம்மா கிட்ட. இதெல்லாம் வேண்டாண்டா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு பிடிக்கும்னாலே நான் அப்படியே எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு ஒருத்த கால நின்று நான் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா அதான். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேன், அவ்வளோதான். சாஞ்சில் அப்படியே நான் வயிற்ற பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நான் முடியவே முடியல அக்கா. நான் வாந்தி எடுத்து அதுக்கப்புறம் நைட்டு கூட நான் சாப்பிடவே பிடிக்கல. அதுக்கு அடுத்த நாள் கூட காலையில எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அக்கா.
4: கிருமிகளான நாங்க சாப்பிட்ட ஒவ்வொரு ஸ்பூன்லயும் இருந்தமே.
5: நான் ஈ பேசுறேன், அவன் சாப்பிட்டது சொன்னாவில ஏற்கனவே நான் தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ.
3: ஆனால் அவங்களுக்கு தெரியுமாக்கா, அங்கே நான் பீச்சில் நின்று சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுக்கா. அன்னைக்கு தான்க்கா வீட்டுக்கு போய் அதான் சொன்னேனே, வாந்தியெல்லாம் எடுத்து அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு ஃபீவரே வந்துருச்சு, எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்புறம் டாக்டர்கிட்டலாம் கூட்டின்னு போனாங்க என்ன, அவ்வளோதான் வீண் செலவுக்கா. அதான் நான் சொல்கிறேன், அன்னைக்கு பிடிக்கவே இல்லை.
0: நம்மளோட சில நிமிஷ சந்தோஷத்துக்காக நம் ஆரோக்கியத்தை வந்து மறந்து போய் வினோத் மாதிரி பல வகையான ரோட் சைட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுடுறோம். பட் அது வினோத் சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ண வந்து சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வினோத்க்கு வந்த மாதிரி வயிற்று வலி அப்புறம் பல விதமான நோய்கள் வந்து வரத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணம். நம்மளும் வினோத் பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா வினோத் சொல்கிறப்பவே எனக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்கு அவன் சொல்கிறத கேட்க. நம்ம வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டோம்னா எவ்வளோ துன்பம் அடைவோம் அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டுடியோவில் இப்போ இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் பவித்ரா. அவங்க வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இதை பற்றிலாம் கேட்கலாம்.
6: ஹாய் குட்டீஸ், நான் தான் பவித்ரா அக்கா பேசுகிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ வெஜிடபிள்ஸாவது நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் வந்து அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்ல. அதில் வந்து இப்போ கேரட் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து விட்டமின் இருக்கிறனால வந்து கண் பார்வை வந்து நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ கேரட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டிங்கன்னா வந்து நீங்களுக்கு பின் வயசானால் கூட கண் வந்து நல்லா தெரியறதுக்கு நிறைய இது இருக்கும். அப்புறம் வந்து பாவக்காய் எல்லாருமே சாப்பிடவே மாட்டிங்க, ஆனால் பாவக்காய் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதான். உடம்புல என்ன வயிற்றில் சத்து இருந்தாலும் ஏதாவது பூச்சி இருந்தாலும் பாவக்காய் வந்து அழிச்சிட்டு நமக்கு வந்து நல்ல பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குமா, சுத்தம் பண்ணுமா பிளட்டை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
0: நீங்கள் வந்து வினோத் மாதிரி ஏதாவது நோய்க்கு ஆளாயிருக்கீங்களா?
6: சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா இப்போ சொல்கிற பேச்சு கேட்காம நானும் நிறைய சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஜுரம்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா எப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு அம்மா அப்பாவே வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். அதனால் வந்து வீட்டில் இருக்கிற சாப்பிட்றதே சாப்பிட்டேன்னா அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
0: நம்ம கூட இப்போ ஸ்டூடியோவில் இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் வந்து சௌமியா. அவங்க கிட்ட ஏதாவது நோய்களுக்கு இப்படி ஆளாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம்.
7: ஓ, சின்ன வயசுல நான் கூட நிறைய தடவை இந்த மாதிரி நோயில பாடுபட்டிருக்கேன். எவ்வளோ தடவை சன்னா மசாலா மட்டும் இல்லை, சமோசா, பஜ்ஜி என்னெல்லாமோ சாப்பிட்டு வீட்டில் 10 நாள் படுத்து கடுப்பேன். ஸ்கூல் போக முடியாது, அப்புறம் விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்?
7: வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்து தினம் மார்னிங், மத்தியானம், ராத்திரி 3 கப் வெஜிடபிள்ஸ் தருவாங்க. அது அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ எனக்கே வெஜிடபிள்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
0: பவித்ரா, உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிடிக்கும் சொல்லுங்கள்.
6: எனக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து எல்லாம் வந்து ஒரே மாடலில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவேன்.
0: சாமியா, உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்?
7: எல்லார் மாதிரியும் எனக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அது எல்லாருக்கும் பிடிச்சது தான். அது இல்லாமல் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கேரட் ரொம்ப பிடிக்கும், வெண்டைக்காய், அப்புறம் எல்லா காய்கறியும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: இப்போ உமா அக்கா கிட்ட கேட்போம், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு.
3: வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க உடம்புக்கு. எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கீரை, அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் தக்காளி, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே சாப்பிடுவேன். அது நான் குக் பண்ணாமே அப்படியே சாப்பிடுவேன், அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி நோய்கள் வந்திருக்கா அம்மா பேச்சு கேட்காம?
3: ஆக்சுவலி ஆமாம், வினோத் சொன்ன மாதிரி நானும் ஒரு தடவை பீச்சுக்கு போய் தான் பட்டுண்டேன். அண்ட் நான் கூட சன்னா மசாலா வாங்கி தான் சாப்பிட்டேன். அப்போது வந்து தெரியல ஏதோ ஆயிடுச்சு, என்னோட எக்ஸாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால அதுக்கப்புறமா அம்மா பேச்சு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன் அன்னைக்கு. அதான்
0: வைதேகி, நீங்க சொல்லுங்க வெஜிடபிள்ஸ் பத்தி, அது எவ்வளோ சாப்பிடுவீங்க, ஏதாவது நோய்கள் வந்திருக்கா?
2: சின்ன வயசில் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிரியம் கிடையாது. எல்லா குழந்தை மாதிரி ஏதாவது வறுத்திருந்தா அதுதான் எனக்கு ஒன்றும் பிடிக்கும். ஆனால் இப்போ பெருசானப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்து தருது, அது நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச அப்புறம் நானும் இப்போ வெஜிடபிள்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெள்ளை பூஷணிக்காய், அப்புறம் பொடலங்காய், எல்லா கிழங்கு வகைகள் நல்லா, அதெல்லாம் சத்துள்ள சாப்பாடு தான். இப்போ வந்து உமா அக்கா சொன்ன மாதிரி சில காய்கறிகள் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னா சிலதில் தோல் சீவி சாப்பிட வேண்டியிருக்கும், சாப்பிட்டோன்னா உடம்புக்கு இன்னும் சத்து.
0: சௌமியா, நீங்கள் வந்து சொன்னீங்க உங்கள் அம்மா டெய்லி வெஜிடபிள்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க, டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்க, சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
7: அப்போ எனக்கு அது முக்கியமா தெரியல, ஏன் அம்மா கொடுக்குறாங்க, அது எப்படி தூக்கி போடலாம் தான் நான் பார்ப்பேன். இப்போ தெரியுது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எவ்வளோ ஜாஸ்தி சக்தி எனக்கு இருக்கு, எனக்கு ஓட முடியுது, நல்லா விளையாட முடியுது, எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண

0: சொன்னீங்க, எப்படி பெப்பர் போட்டுலாம் சாப்பிடுவீங்களா?
1: பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரெண்டும் இல்லைன்னா கூட அப்படியே நான் எடுத்து எடுத்து கட் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் இல்லையா, பட் இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தேன். அண்ட் இப்போ வந்து நான் ரைஸ் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் இந்த காய்கறி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் பிலீவ் மீ ஆர் நாட், நீங்க நம்பினா சரி நம்பாட்டா சரி, 2 kg நான் குறைஞ்சிருக்கேங்க. சீரியஸா, நான் கொஞ்சம் பெரியவன், அதனால எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எண்ணெய் போட்டே சாப்பிடுங்க, பட் வெஜிடபிள்ஸ் எப்படி சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்லது தான்.
2: ஆனால் இப்போ இவ சொன்னதுல அப்புறம் ஒன்று ஞாபகம் வருது, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சத்து அதிகமாகறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இட்ஸ் லைக் திஸ் இஸ் த டாக் ஆஃப் தி ஷோ அப்படின்னு. அதனால சின்ன குழந்தைங்களும் வந்து அவங்க எவ்வளோ கொழுப்பு சத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க உணவுலங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அளவு பார்த்து தான் எடுத்துக்கணும். நம்ம பெரியவங்க அளவுக்கு வந்து அது பாதிப்பு இல்லைனாலும் சின்ன வயசுலேருந்து அந்த பாதிப்பு ஆரம்பிச்சதுன்னா பெருசானப்புறம் அதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம வந்து அந்த நோய்க்கு வந்து வழி தேடலாங்கிறது குறைஞ்சிடும், எந்தெந்த அளவுக்கு சரி பண்ண முடியும்னு.
0: நீங்க வந்து சின்ன வயசா இருக்கிறப்போ வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து சில பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க சின்னதா இருக்கிறத, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதே வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்ட் ஆனதுனால மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி வந்து ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம்?
2: சின்ன வயசுல வந்து எனக்கு 3 காய் தான் பிடிக்கும். ஒன்று வெண்டைக்காய், அப்புறமா இப்போ சொன்ன வெள்ளை பூஷணிக்காய், அப்புறம் வெள்ளிருக்காய். வேற எந்த காய் போட்டாலும் அதை தொடவே தொடமாட்டேன். அது மட்டும் இருந்ததுனா சாப்பிடாம கூட இருப்பேன், உண்ணாவிரதம் கூட பண்ணுவேன், ஆனால் அந்த காயை மட்டும் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சாதம் அளவு எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை குறைச்சிட்டு என்ன காய்கறி எடுத்துக்கிறோமோ அதை வந்து 2 பங்காக போட ஆரம்பித்தாங்க. ஸோ பசி எடுக்க ஆரம்பிக்கிறனால சாப்பிட்டு தான் ஆகணும், எவ்வளோ நேரம் தான் நம்மளும் உண்ணாவிரதம் பண்ணுறது. அதனால அந்த காய்கறி சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்கூல் வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் சில காய் அம்மா வேண்டாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறது அவங்க வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு தோணும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸே ரசித்து சாப்பிட்றாங்க இதில் ஏதோ இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்கூல், இப்போ வந்து காலேஜ் வந்து மற்றவங்களோட டேஸ்ட் புரிஞ்சினால வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் இன் காய்கறினே சொல்லலாம் அது அதிகமாக இருக்குது.
0: வைதேகி அக்கா சொல்கிற டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரைஸ் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தியாகவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பவித்ரா அக்கா வந்து சொன்னாங்க அவங்களுக்கு இது மாதிரி நோயே வந்ததில்லை அப்படின்னு. அவங்க வந்து எப்படி வந்து இப்போ வெளியில் போனீங்கன்னா சன்னா மசாலா இது மாதிரிலாம் நம்ம சிப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறோம், எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தாலும் பசிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்த்தா வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், எப்படி வந்து அதை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? நம்ம குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுங்க இதை பற்றி.
3: நம்மளுக்கே தெரியும் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாப் கடையிலெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா வந்து அது கவர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, மூடியே இல்லாமல் அப்படியே திறந்து வச்சுருப்பாங்க. பஸ் எல்லாம் போகும்போது அந்த டயர்கிட்டேருந்து மண் வந்து கிளம்பும் போது எந்த அளவுக்கு தூசி வரும், அப்படியே வந்து தூசியெல்லாம் மேலே வந்து போய் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மூடி வைக்கிறதுனால அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு கை கழுவுற எல்லாம் வந்து எச்சையெல்லாம் துப்புவாங்க. அங்கேருந்தே வந்து ஈ கொசு அதுலேருந்து ஃபார்ம் ஆகிட்டு அது மேலேயும் இருந்துட்டு வந்து இந்த சாப்பிட்ற பொருள் மேலேயும் வந்து உட்காரும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கே அசிங்கமாக இருக்கும். அப்புறமா வந்து அதையே வந்து கலக்கி கலக்கி வைப்பாங்க, அது வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அது அடியிலேருந்து கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்கவே அருவறுப்பாக ஆகிடுமா, அதை போய் சாப்பிட்றோமே அப்படின்ட்டு. அதுக்கு பதில் வந்து நம்ம எதாவது வந்து நல்லா பேக் பண்ணினு சுத்தமாக இருக்கிறது பேக் பண்ணது அந்த மாதிரி எதாவது நம்ம வாங்கி சாப்பிட்றது அது வந்து எவ்வளவோ நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நிறைய பசங்கள்லாம் குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கிற ஐட்டம்ஸ் தான் போகிறாங்க. அந்த மாதிரி சிப்ஸுங்க நல்லா காரமாக போட்டிருக்கிறது அந்த மாதிரி சன்னா மசாலா இந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி கூட வந்து அவங்க வயிற்றில் வந்து ரொம்ப சாஃப்டான இது வயிறுன்றது அதில் போயிட்டு அந்த காரமாக சாப்பிடும்போது வந்து புண்ணெல்லாம் ஆயிடும். அந்த இதெல்லாம் வந்து கருக்கிறதுக்காக வந்து நல்லா சாதாரணமாக இருக்கிற இது வீட்டிலையே செஞ்சு ஏதாவது சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
0: உமா நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து வெளியில போனா இது மாதிரி டேஸ்டி ஃபுட் எல்லாம் வந்து எப்படி பார்த்தோன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றத வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதான் பவித்ரா அக்கா சொன்ன மாதிரியே நானும் ஆக்சுவலி இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப குண்டா இருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அது என்ன எண்ணெயில் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, அவங்க எந்த கையை வச்சு என்ன பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க எங்கேயாவது கீழே எங்கேயாவது சொரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்க இப்போ தான்

0: மணல தொட்டு அவங்க அப்படியே அந்த கையாலே அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நினைச்சாலே ஒரு ஒரு அருவருப்பு அருவருப்பா இருக்கும்.
1: அதுவும் இல்லாம வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தோசை இல்ல வந்து பரோட்டா எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த இதுல வந்து இந்த கல்ல வந்து துடைக்க வந்து தொடப்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்கும். அந்த வந்து துணியை வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த துணியிலயே வந்து எல்லாம் பண்ணுவாங்க. வேர்வையும் துடைச்சிப்பாங்க, அப்படியே போயிட்டு நான் அழுக்கு குண்டாவை எடுத்து அதுலயே வைப்பாங்க, அப்படியே வந்து இதையும் துடைப்பாங்க.
0: ஆமா ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லாவே இல்லைங்க. அதான் சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லிதான் எனக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த நம்ம சாப்பிடுறது நமக்கு ஒரு நல்லதும் கொடுக்கல, சரி பசி போக்குறது கரெக்ட் தான். அதே மாதிரி அதே த சேம் இன்டென்சிட்டியில நமக்கு அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்பா சொல்லுவாங்க நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு வர அப்படின்னு, சட் யூ ஸ்டார்ட் கெட்டிங் ஃபேட் அண்ட் ஆல் தட். ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே நானும் அப்படியே நினைச்சேன்னு அப்படியே ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப்.
2: எல்லா அக்கா சொல்ற மாதிரியும் எனக்கும் இதுதான் ஆச்சு. நான் வந்து நிறைய வெள்ளை சாப்பிடுவேன். எனக்கு இந்த நொறுக்கு தீனி ஜங்க்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு எங்க அம்மா அப்பா என்னை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற குக்கிங் ஏரியா காமிச்சாங்க. அது மாதிரி ஒரு சின்ன கடை, அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வெள்ளை சாப்பிடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அந்த வேர்வையிலேயே சேர்த்து சமைக்கிறாங்க, அதே தொடப்பத்தை யூஸ் பண்றாங்க, இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பார்த்ததுக்கு.
0: சௌமியாக்கா சொன்ன மாதிரி எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது. இப்போ நீங்க அந்த பரோட்டா பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு திருப்பி திருப்பி அவங்க அழுத்தி அழுத்தி அதை மாவு பண்ணணும். அந்த அழுத்துறது வந்து அது மேல நின்று பண்ணுவாங்க.
1: இப்போ வந்து இது மட்டும் இல்லை, பஞ்சாமிரதம் அதெல்லாம் செய்கிறாங்கல்ல கோவிலில் கொடுக்கறது கூட, அது வந்து நிறைய எவ்வளோ நிறைய குவான்டிட்டிஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதை கூட வந்து காலில் தான் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து அங்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்து சுவாமிக்கு செய்கிறதுனால வந்து காலில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துலாம் மிதிப்பாங்க. அதுவும் அந்த பிளாஸ்டிக் கவர் கட்டுறதுக்கு முன்னாடியும் வந்து நல்லா காலை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் க்ளீனாக போவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அவங்க வந்து யாரோ தானே சாப்பிட போகிறாங்க, நம்மளுக்கு என்ன யாருக்கும் தெரியாது.
3: நான் என்ன சொல்வேன்னா, குட்டி ஈஸ் இதை பாருங்க, நானும் வந்து சின்னதாக இருக்கும்போது இந்த வெள்ளை அதெல்லாம் பார்த்தோன்னா என்ன நமக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் இது வந்து காலால் பிசைகிறாங்க இல்லை தொடப்பத்தை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்கனாலும் ஒரு நாலு நாள் அதே விஷயத்த பார்த்தோன்னா சரி எல்லா இடத்துலையும் இப்படி தான் நான் கிடைக்குது, கொஞ்சம் சாப்பிட்றலாம், அப்புறம் மருந்து தான் இருக்கே, நம்ம மருந்து போட்டு வி கேன் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் தான் சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தியும் இருக்குது. அதனால வந்து நான் வந்து டெய்லி இதை சாப்பிடணும்னு சொல்லலை, அந்த ஒரு கிரேவிங் அந்த ஆசை இருந்ததுன்னா மேபி மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்த விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சுத்தமான இடத்த பார்த்து சாப்பிட்டோன்னா நல்லது. அதனால் டெய்லி சாப்பிடணும் கிடையாது, மற்ற நேரத்தில் நல்ல சத்தான காய்கறி மற்ற சத்தான உணவுகள் சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சாப்பிட்டு திருப்தியும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம உடலை வந்து ரொம்ப பாதிக்காது. ஏன்னா இந்த வயசில் சாப்பிட்லன்னா எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வயசாக நம்ம ஜீரண சக்தியும் குறையும். அதனால என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ், பட் பி கேர்ஃபுல் நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு.
4: சௌமியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க வந்து விளையாடுறதையும் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: மெயின் யூஸ் என்னன்னு சொல்லுவேன்னா இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால வெளி சாப்பாடு குறையும், அதனால நமக்கு உடம்பு வராது படிக்க வரதுக்கு முன்னாடி இல்லை விளையாடுறதுக்கு முன்னாடி. மற்றபடி விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பொருட்கள் நிறைய சாப்பிட்டாக்கா தலைவலி வரும், எனக்கு முன்னாடி நிறைய தலைவலி வரும். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் குக்கும்பர் டொமேட்டோ இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் எனர்ஜியும் நிறைய கிடைக்கும். ரைஸ் எல்லாம் வந்து நிறைய கேலரிஸ் கொடுக்கும், அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. பட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல ஐட்டம் சாப்பிட்டா நல்ல சக்தி கிடைக்கும், நல்லா விளையாடலாம்.
4: நம்ம வந்து காய்கறிகள் பற்றி நிறைய பேசிட்டு இருந்தோம். நம்ம பார்க்க போற அடுத்த தொகுப்பு வந்து காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க. ஒரு 5 காய்கறிகள் உங்க கூட வந்து பேச போறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைத்த நிகழ்ச்சியில. பட் இந்த ஆரோக்கியம் வந்து எப்படி ஆரம்பிச்சுது, இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அவங்களேந்தான் நம்மளுக்கு வந்து வந்தது. இதற்கு பிறகு நம்ம வந்து மருத்துவம்ல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. அதோட வந்து இவை அது ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் வச்சிருந்த கருத்துக்களும் இணைந்து நிறைய நோய்களுக்கு தீர்வு காண ஆரம்பிச்சாங்க. கிரேக்கிய நாடு மற்றும் ரோமன் நாட்டில இருந்தவங்க தான் தண்ணீரை வந்து சுட வச்சு அவங்க கையை வந்து கழுவ ஆரம்பிச்சாங்களாம். தண்ணீரை சுட வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு தான் வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ஹைஜீன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலா ரோமன் நாட்டில் இருக்கிற ஒரு காடஸோட பேர், அதாவது ஹைஜியா அப்படின்னு அவங்களோட பேர்ல இருந்தா இது வந்து வந்துதான். அப்புறம் வந்து நாள் போக போக காலம் கடந்து போக நம்ம வந்து நகரங்கள்ல வாழ ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்து இந்த செப்டிக் டேங்க் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லணும். அவர் பெயர் லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானி. இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமா கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பாஸ்டரைசேஷன், அதாவது பாலை வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம், பாஸ்டரைசேஷன். அப்புறம் வந்து இந்த காலம் கடந்து போக நம்ம பேசிட்டு இருந்தோம், சிட்டியில வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம், அதாவது நகரங்கள்ல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க வெளியில போய் மக்கள்கிட்ட பேசுறத ஆரோக்கியத்தை பத்தியும் பேசினாங்களாம். 20ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு தூய்மையான பழக்க வழக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. அதுல வந்து முக்கியமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஆன்டிசெப்டிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப உதவியா இருந்தது. ஆனா வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயத்துல நோய்களும் அதிகமாக ஆரம்பித்து விட்டன. நம்மளோட பொறுப்பு என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. இப்படி ஒரு ஒருத்தரும் நினைச்சோம்னா கண்டிப்பா இது மாதிரி நோய்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, காய்கறிகள் நம்ம கூட இப்போ பேச போறாங்க, வாங்க கேட்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து காய்கறிகள் பிடிக்கவே செய்யாது. நம்மளோட அம்மா வந்து காய்கறிகள் சமைச்சு கொடுத்தாங்கன்னா ச அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காய்கறிகள் தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. காய்கறிகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு, அவ அனைத்தும் நம்மள வந்து ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா ஆக்குறது. எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்டு பழக வேண்டும். நம்ம அக்கா வந்து நிறைய பேசினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சில ஒரு அக்காவுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலயே காய்கறிகள் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அக்கா வந்து எங்க அம்மா கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் காய்கறிகளை உங்க உணவுல சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்க வந்து பெரியவங்க ஆக ஆக உங்களுக்கு அதோட பலன்கள் நிச்சயமா தெரியும். இப்போ காய்கறிகள் நம்ம கூட பேச போறாங்க, ஒரு உணவின் கதை.
5: ஹாய் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நான் தான் வெண்டக்கா. உங்களோட அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், மூளை வளத்துக்கு நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. என்கிட்ட பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு, அதனால தான் நான் என்னோட வாழ்க்கைய உங்களுக்கு தரேன். என்ன நறுக்கி பொரியலாக்கி இல்ல சாம்பார் ஆக்கி உங்களுக்கு கொடுத்து என்னுடைய சத்தை உங்களுக்கு தந்து உதவுறேன். என் சத்துக்கெல்லாம் தந்து உங்களை நான் ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கேன், அதனால எப்பவுமே நீங்க என்ன மறக்கவே கூடாது.
6: நான் தான் முயல்கள் சாப்பிடுகிற கேரட். என்கிட்ட விட்டமின் சத்து நிறைய இருக்கு, என்ன சாப்பிட்டா கண்ணு பல பலவென தெரியும், அதனால நீங்க நல்லா படிக்க முடியும். என்ன நூடுல்ஸ்ல கூட சேர்த்து சாப்பிடலாம். என் உயிரை பணையம் வச்சு உங்களுக்கு சத்து கொடுக்கும் நான், என்ன நீங்க எப்போதும் மறக்க கூடாது.
7: ஹாய் வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்க வெங்காயம் பேசுறேன். நீங்க சாப்பிடுற பல உணவுகள்ல என்ன சேர்ப்பாங்க, என்கிட்ட நிறைய விட்டமின் பி சத்துகள் இருக்கு, என்னால உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகமா இருக்கு, அதனாலதான் உங்க சமையல என்ன அதிகமா சேர்த்துக்கிறாங்க. என்ன எப்பயும் நீங்க ஒதுக்காம நல்லா சாப்பிடணும், சரியா?
8: வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உருளைக்கிழங்கு. என்கிட்ட விட்டமின்கள் நிறைய இருக்கு, என்ன உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று தெரியும். உங்களுக்கு சுவையும் ஆரோக்கியமும் கொடுக்கிற என்ன என்றும் நீங்க வந்து மறக்க கூடாது.
9: எங்களை தவிர புளி, உப்பு, பருப்பு போன்ற நண்பர்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சாப்பாடு சேரோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியுமா?
10: தூய்மையான பழக்க வழக்கங்கள் அத பத்தி பேசிட்டு இருக்கோம். அத வந்து பேசிட்டு இருக்கிறத வீட்டுல வந்து நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கணும், வெளியில நம்ம போறத எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அதே மாதிரி நம்ம சாப்பிடுறதுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பவித்ரா, நீங்க சொல்லுங்க, வீட்டுல வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கணும்?
1: வீட்டில் வந்து தூய்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா குட்டீஸ்க்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இருந்தாலே எல்லோரும் சோம்பேறித்தனமாகிடுவாங்க. குளிக்கிறோமோ இல்லையோ, பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளியே ஓடி போயிடுவாங்க. ஓடி போய் விளையாடுறதுக்கு தான் போவாங்க. அதுவும் ஏதாவது வந்து வீடு கட்டுறாங்கன்னா அங்கே மணல் கொட்டியிருந்தாங்கன்னா போதும், மணலில் தான் ஓடி போய் ஒரு எகிரி எகிரி அப்படியே அது மணலெல்லாம் மேலே கொட்டிட்டு இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது தான் வந்து இன்னும் நம்ம அதிகமாக சுத்தம் படுத்திக்கணும். நம்மளை சுத்தமாக இருந்துட்டு, ஏன்னா வந்து நிறைய வெளியே போய் விளையாடுறோம். அதுவும் இல்லாமல் வந்து வெளி காற்று வெளியே போகிறதுனால வந்து நம்மளுக்கு வெளி காற்று வந்து சுத்தமான காற்றும் நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காம வீட்லேயே இருக்கிற இதில் வந்து நம்ம இருப்போம். எல்லாருமே வந்து டிவியே பார்த்துட்ருப்போம். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த விளையாடுறது அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணணும்.
10: உணவில் வந்து எப்படி ஹைஜீன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க சௌமியா?
2: உணவில் நாங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி ஹைஜீன் ரொம்ப முக்கியம். வெளில போனால் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சமைக்கிறது, அதாவது நல்ல இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அலம்ப கூட மாட்டோம். அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூனாக இருக்கட்டும் இல்லை தட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சத்து அப்படியே இருக்கும் அதில். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காக சாப்பிட முடியும்.
10: உமா, நீங்க சொல்லுங்க, வீட்டில் வந்து எப்படி ஆரோக்கியமா தூய்மையா இருக்கலாம்?
0: இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னையா நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 6 hours தான் அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க, மற்ற நேரம் ஃபுல்லா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ தட்ஸ் அரௌண்ட் 18 hours தட் தே ஸ்டே அட் ஹோம். 18 மணி நேரம் அவங்க வீட்லேயே இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த அங்கே என்ன என்ன மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கோ தட் அஃபெக்ட்ஸ் நம்ம பாடி இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வீட்டில் வந்து ஹைஜீன் அண்ட் குட் சரௌண்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம எப்படி பண்ணோம்னா ஆப்வியஸ்லி அவங்க அம்மா பண்ணுவாங்க, யூனோ, கூட்டுறது, பெருக்கிறது அண்ட் பெருக்கி தொடைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமே தொடைக்கணும், ஏன்னா டஸ்ட் படியும் இல்லையா? அந்த டஸ்டையே நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு போ. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டர்ட்டி, சரியா? அண்ட் மோஸ்ட்லி என்னோட வீட்டில் நான் என்னோட ரூமில் தான் இருக்கேன், அதனாலேயே ஐவ் டெவலப்ட் அ டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தட்ஸ் வை ரொம்ப ரீசெண்டாக ஐவ் ஸ்டார்டட் கிளீனிங் மை ரூம் அண்ட் ஆல், எப்படியோ பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் அதுக்கு பலன் வந்து எனக்கு இப்போவே உணர்வு வருது எனக்கு, ஓகேயா? ஸோ ஐ திங்க் இந்த டஸ்ட் அதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஐ திங்க் யா தட்ஸ் இட். ஆரோக்கியம்
10: நம்ம குட்டீஸோ அவங்க ரூமை அவங்களே கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: அஃப்கோர்ஸ் அவங்களால தே கேன் பர்சனலைஸ் தேர் ரூம். அவங்களோட பர்சனல் டச் அவங்களுக்கு அவங்களோட ரூம்ல வேணும்னா அவங்களே தான் பண்ணி ஆகணும். அம்மா பண்ண சொல்ல முடியுமா எனக்கு அதான் வேணும், எனக்கு அப்படி பண்ணித்தா அப்படின்னு? நோ, நம்மளே பண்ணிருக்கிறது இட்ஸ் பெட்டர்.
1: அதுவும் இல்லாம வந்து அவங்களோட ஐடியாவை அவங்களே இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் எல்லாம் அவங்கவுங்க பெட்ரூம்ல இருந்து ஸ்டிக் பண்ணிக்கிறது அவங்களோட இஷ்டம். அந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அம்மா அப்பாவுக்கு வந்து சொன்னாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களோட கற்பனை சக்தியே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது ஒண்ணு இருக்கு.
11: அது மட்டும் இல்ல குழந்தைங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்க கிளீனா வைக்கணும்ன்றது அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அம்மாங்களும் கிச்சனை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சிடாம அந்த நேரத்துக்கு அது டஸ்ட்பின்ல போய் வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபிளைஸ் எல்லாம் அதுல சுத்தி வராம இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ண வெசல்ஸ் எல்லாம் கூட எல்லாமே கவர் பண்ணி வச்சிடணும். அப்பதான் அதுல எதுவும் வந்து இல்லாம கிளீனா இருக்கும்.
10: நம்ம அம்மா வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். பட் கண்டிப்பா நம்ம குட்டீஸ் வந்து அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணணும் இல்லையா?
11: ஆமா, அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யலாம். ஏதாச்சும் இந்த டஸ்ட்பின் எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சாங்கன்னா அந்த குப்பை தொட்டிக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஏதாச்சும் அவங்களும் பண்ணலாம்.
10: நம்ம வந்து டைம் இல்ல நிறைய குட்டி சொல்றது. இப்போ நம்ம பெரியவங்க தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப குட்டீஸ் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டைம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஹெல்தியான ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க நீங்க குட்டீஸ்.
3: இப்ப வந்து இந்த குட்டி ஸ்டேஜை தாண்டினால மத்த எங்களோட ஏஜ் குரூப் இவங்களே வந்து டைம் இல்லைன்னு சொல்றதே வந்து ஒரு சின்ன பொய் தான். நமக்கு வந்து டைம் இருக்கு, நம்ம என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. நம்மளே அந்த மாதிரி பண்ண முடியும்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் கிடையாது. அவங்க ஏஜ்ல இருக்கும் இவன் என்னோட ஷார்ப்னர் பிடுங்கிட்டான், இவன் என்னோட பென்சில் எடுத்துட்டாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய அவங்க மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் அது அந்த செகண்ட் அந்த நிமிஷத்தோட போயிடுது. அதை வந்து தே ஷுட் நாட் கேரி ஓவர். அவங்களுக்குன்னு வந்து நீ இந்த டைத்துல எழுந்துக்கணும். நம்ம சொல்றது இல்லையா, 8 மணிக்கு மேல குழந்தை வந்து ஒரு 5 வயசு குழந்தைனா 8 மணிக்கு மேல கண் முழிக்க வேண்டாம், போய் படுத்துக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா அந்த குழந்தைகிட்ட சொன்னா அதே மாதிரி இந்த டைத்துல நீ வந்து என்னோட வந்துரு. குழந்தை வந்து வேலை செய்ய வேண்டாம், நீ வந்து எனக்கு காய்கறி நறுக்கி கொடுக்கணும்னு இல்ல. அம்மா காய்கறி நறுக்கும் போது பக்கத்துல இருந்து பார்த்தாலே இன்னொரு 4-5 வருஷம் போன அப்புறம் தானா அந்த குழந்தைக்கும் ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், ஈடுபாடு வரும், நானே எடுத்து செய்யறேன் அப்படின்னு முன் வருவாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து எப்படி அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்களும் தானா அப்படியேதான் பண்ணுவாங்க. ஒரு ஒரு விஷயத்துல வந்து அந்த மாதிரிதான் மடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இட்ஸ் ஹேபிட். நம்ம என்ன பாக்குறோமோ அதே தான் நம்ம செயல்களும் அது தெரிய வரும். அதனால சின்ன குழந்தைங்க வந்து அந்த வேலை பண்ணலைனாலும் அந்த வேலை நடக்கும் போது அவங்க நிச்சயமா அதை வந்து பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருந்தாதான் அவங்க எப்ப வேலை பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வருமோ அப்ப அவங்களால அது பண்ண முடியும். ஸோ இந்த டைம் இல்லைங்கிறது வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் இட் அஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் எனி ஒன், குட்டீஸ்க்குன்னு இல்லை யாருக்குமே.
10: நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணோம் அப்படின்னு பத்தி பேசியிருந்தோம். சாமியா நீங்க வெஜிடபிள் சாப்பிடுவீங்கல்ல, ஸோ உங்க லஞ்ச் பேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கரெக்டா?
2: கண்டிப்பா. நான் வந்து எனக்கு எப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் என்னால் மொத்தமாக சாப்பிட முடியாது. மார்னிங் வந்து எனக்கு கேரட் வேணும், அப்புறம் லஞ்சுக்கு தனியாக ரைஸோ இல்லை டிஃபனோ ஏதாவது ஒன்று வேணும். கண்டிப்பாக அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நான் முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு பிரேக் டைமில் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட பார்ப்பேன். ஸோ அந்த டைம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன், நானே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். லஞ்ச் என்னால் பண்ண முடியாது. மார்னிங் 8 o'clock நான் காலேஜ் வரணும்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை அம்மா பண்ணிடுவாங்க.
10: ஸோ உங்கள் அம்மா நீங்கள் ஆனால் ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுல?
2: முடிஞ்ச வரையும் பண்ணுவேன், ஆனால் அது அம்மாவுக்கு அது போகாது தான் இன்றைக்குமே.
10: ஓகே உமா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம குட்டீஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி அவங்க சாப்பிடணும், எப்படி அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க.
0: இப்போ வைதேகி அக்கா பவித்ரா அக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கூட இல்லைங்க மோஸ்ட் முக்கியமானது வந்து வெஜிடபிள்ஸ் தான். அது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டா அது கூட பரவாயில்ல, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. குட்டீஸ்க்கெல்லாம் அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா தட் ஃபேட் அந்த சத்து நமக்கு வேணும் அப்படின்னு. ஸோ எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற சத்து எல்லாம் நமக்கு வேணும். ஓகேயா? அவங்க குரோயிங் ஏஜ்னால த மோஸ்ட் ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சாப்பிட்லன்னா அந்த ஜீரண சக்தி அப்போவே இட் வில் ஸ்டார்ட் யூனோ டிட்டீரியோரேட்டிங், குறைஞ்சுட்டே வரும். அந்த குறைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஸ்டார்ட் லூசிங் ஆப்பட்டைட். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு அப்போவே ஃபஸ்ட் ஆயிடுவாங்க. தட்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆயிடும். அண்ட் அப்பா அம்மாக்கும் புரியாது, ஐயோ என்ன ஆச்சு என் குழந்தைக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீரண சக்தி கரெக்டாக இருக்கணும், ஓகேயா, அண்ட் ஆப்பிடைட் இருக்கணும், குட், நல்லா நல்லதா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா.
3: இப்போ உமா அக்கா சொல்லிட்டு இருக்காங்களே குட்டீஸ், நான் வந்து நடுவில் ஒன்றே ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற காய்கறி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், யார் அந்த மாதிரி காய்கறிகள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கற்றுக்கணும். அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க அதில் எவ்வளோ ரசனையோடு அந்த காய்கறியை பார்க்குறாங்களோ கொஞ்ச நேரம் கழித்து நமக்கே தோணும், சரி இது நம்ம இனிமே இல்லை போல இருக்கு, நம்ம இது சாப்பிடலாம், தொட்டா எதுவும் ஆகாது, சாப்பிட்டா கசக்காது அப்படின்னு நம்மளே நம்மளுக்கு வந்து சொல்ற இது உண்டு. அதனால இந்த குட்டீஸ் வந்து அதை மூடி வைக்கக்கூடாது. இல்லை வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு, பஸ் ஸ்டாப்ல வந்து வேன் வந்து இறக்கி விட்ட அப்புறம் ஓரமா போய் கொட்டிட்டு வந்துருவாங்க, அம்மா கிட்ட நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவும் ரொம்ப நாள் நம்புவாங்க, அப்புறமா பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு வேளை அன்னைக்கு சீக்கிரமா வந்தாங்கன்னா பாப்பாங்க என்ன நடக்குது.
0: அது ரெண்டு வகையில வேற, இட்ஸ் வெரி பேட். ஒன்னு வந்து நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்றோம், இன்னொன்னு வந்து அம்மா கிட்ட போய் சொல்றோம்.
3: நிச்சயமா. அப்புறம் நமக்கு வேணுங்கிற சத்தும் குறையுது இல்லையா, அதனால கிளாஸ்ல நம்ம வந்து உட்காந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னு நம்மளோட ஏஜ் குரூப்புக்கு சொல்றாங்க, பட் இந்த பியர் ப்ரெஷரை நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜஸா யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் இந்த குட்டீஸ்க்கு வந்து இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
4: இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், குட்டீஸ் கூட சேர்ந்து பாட்டி வந்து நிறைய ஒரு கதை சொன்னாங்க, நம்ம அக்கா ரெண்டு அக்கா வந்து நிறைய கதை சொன்னாங்க, அதே போல பில்லுவை பத்தி ஒரு பாட்டு பார்த்தோம், அதுலேருந்து வந்து நிறைய கருத்துக்களும் நம்ம கேட்டுக்கிட்டோம். அப்புறம் வந்து வினோத்தோடு சோகமான கதையை கேட்டோம், ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காய்கறிகள் உங்ககிட்ட பேசினாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் டு ஃபர்கெட், நம்ம கூட நிறைய அக்கா வந்து இங்க பேசினாங்க, அவங்க கிட்ட இருந்து லாஸ்டா அவங்களோட விஷஸ் உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வைதேகி உங்கள இருந்து ஆரம்பிக்கலாம்.
3: ஓகே குட்டீஸ், இப்போ வந்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பிரியறது வந்து ஒரு மாதிரி இருக்கு. நம்மளாம் வந்து சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ சேஷ்டை பண்ணுவோம் அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக இந்த குட்டீஸ்க்காக நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணி தொகுப்பை வழங்கி நம்ம வந்து திரும்பி உங்களோட வந்து பேசணும். அது வரைக்கும் நிறைய வந்து குறும்புத்தனம் பண்ணுங்க, இதுதான் வயசு, நல்லா பண்ணுங்க, ஆனால் உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, முக்கியமாக சத்தான உணவை சாப்பிடுங்க.
4: பவித்ரா, இப்போ நீங்க சொல்லுங்க குட்டீஸ்க்கு உங்களோட மெசேஜ்.
1: ஃபர்ஸ்ட்டு எல்லா குட்டீஸ்க்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லா குட்டீஸ் தான் வந்து நாளையோட வருங்காலத்திலோட தூண்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் வந்து எதுனாலும் வந்து அவங்களால சாதிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முக்கியமாக செய்கிற வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், கண்டதை சாப்பிட்டு தன் உடம்பை கெடுத்துக்க கூடாதுன்ட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறது.
4: வைஷ்ணவி, நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ்க்கு, நிறைய கதை சொன்னீங்க, இப்போ விஷஸ் சொல்லுங்கள்.
11: எல்லாரும் இந்த வயசுல தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணும், இப்போ என்ஜாய் பண்ணலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப படிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க, அதே சமயத்துல நல்லா சாப்பிடுங்க, உங்களோட சரௌண்டிங்ஸை கிளீனாக வச்சுக்கோங்க, அஸ் வெல் அஸ் உங்களையும் கிளீனாக வச்சுக்கோங்க, அது ஊருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது. ஸோ இந்த வயசுல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
4: சௌமியா, நீங்க சொல்லுங்க.
2: இந்த வயசில் பண்ண முடிஞ்சது வந்து வெளில போய் விளையாடுறது, அதை விட்டு எல்லாரும் டிவி பார்க்குறாங்க. ஸோ இந்த வயசில் நீங்கள் பண்ணது நல்லா வெளில போய் விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட எல்லா விதமான கேம்ஸும் விளையாடுங்க, உங்களை அது ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கலாம்.
0: உமா, குட்டீஸ் நான் சொல்ல வேண்டியது வந்து எல்லாருமே கலெக்டிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளை வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி நிறைய விஷயங்கள் பண்றீங்களோ அதே அந்த அதை பொறுத்துதான் நம்மளுடைய நாடு கூட வளரும், சரியா? இப்போ பிரசன்ட் நீங்க குட்டியா இருக்கீங்க, ஸோ குட்டி பாப்பாக்கு வேண்டியதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நான் சொல்றேன் என்னன்னு, நீங்க நிறைய விளையாடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, ஆனா அளவா ஹெல்தியா இருக்கிறது பார்த்து சாப்பிடுங்க. அண்ட் நிறைய நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய நீங்க எல்லாருக்கூடையும் நிறைய மிங்கிள் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினெட்லி இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலைக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஸோ
3: அண்ட் குட்டீஸ்க்கு எல்லா அக்கா கிட்ட இருந்தும் ஹாவ் ஃபன்,
2: ஆல் தி பெஸ்ட்.
4: நம்ம இன்னைக்கு நிறைய அக்கா கூட இந்த நிகழ்ச்சியை பண்ணினோம், பட் இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி இருக்காங்க. அவங்க யாருன்னா பாலாஜி அண்ணா மற்றும் அனுராதா அக்கா. இவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்வு இவ்வுலகத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

யூஆர் ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக

Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம்.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOPயின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots, and people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில்
1: நிலா வெளிச்சத்தில் பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்தில் நண்பர்கள் புத்தகத்தில் படித்ததையும் படத்தில் பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதை

0: சமுதாய வானொலி 107.8. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே லாவண்யா பேசுறேன். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுலயும் அந்த பசங்க எளிய நடையில கதை சொல்றத கேட்கும் போதே நமக்கு அப்படியே ஆசையா இருக்குங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போதே இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கதை சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஆர்த்தி இருக்காங்க. வணக்கம் ஆர்த்தி.
1: வணக்கம் லாவண்யா.
0: என்ன கதை சொல்ல போறீங்க ஆர்த்தி?
1: முட்டாள் முதலை என்ற தலைப்புல சொல்ல போறேன்.
0: ரொம்ப நல்ல தலைப்பா இருக்கு. என்ன கதை சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: கேப்போம் சார்.
0: ரொம்ப நல்ல தலைப்பா இருக்கு. என்ன கதை சொல்றாங்கன்னு கேப்போம்.
1: ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்துச்சாம். அந்த ஆறு பக்கத்திலேயே ஒரு பெரிய மரமா. அந்த மரத்துல நிறைய நாவல் பழம் எல்லாம் பழுத்து இருக்குமா. ஒரு குரங்கு என்ன பண்ணுமா, டெய்லி வந்து அந்த மரத்துல இருக்கிற நாவல் பழத்தை சாப்பிட்டு அந்த ஆறுல தண்ணிய குடிச்சு அந்த மரத்துல இருக்கிற கிளைகள்ல தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்குமா. அதோடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கே இதுதானா. ஒரு நாள் வந்து அந்த ஆறுல வந்து ஒரு முதலை வந்துச்சான். அந்த முதலைய பார்த்த உடனே குரங்கு ரொம்ப பயந்து, யார் நீ, இங்க என்ன பண்றன்னு கேட்டுச்சான். அதுக்கு முதலை சொல்லிச்சான், நான் வந்து ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தா கூடு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால குரங்கு வந்து அந்த மரத்துல இருக்கிற நாவல் பழத்தெல்லாம் பறிச்சு முதலை கிட்ட குடிச்சிச்சான். முதலையும் அதை சாப்பிட்டு, ரொம்ப சுவையா இருக்கே, எங்க வீட்லயே எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். சோ குரங்கு வந்து மறுபடியும் மரத்துல இருந்து நாவல் பழத்தெல்லாம் பறிச்சு முதலை கிட்ட கொடுத்துச்சான். அந்த ஆண் முதல தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பெண் முதலை கிட்ட கொடுத்துச்சான். பெண் முதல, ரொம்ப சுவையா இருக்குங்க, டெய்லி எனக்கு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆண் முதலையும் சரின்னு சொல்லிச்சான். பெண் முதலிக்கு ஒரு பெரிய பேராசை வந்துச்சான். குரங்கு வந்து அந்த நாவல் பழத்தை பறிச்சு கொடுத்த நாவல் பழமே இவ்வளவு சுவையா இருந்தா குரங்கு எவ்வளவு சுவையா இருக்கோ, அந்த குரங்கு சாப்பிடணும்னு பெண் முதலைக்கு ஆசை வந்துருச்சான். அதனால ஆண் முதலை கிட்ட சொல்லி, நாளைக்கு அந்த குரங்கு எங்க வீட்டுக்கு கூட்டு வாங்க, அதை நான் சாப்பிடணும்னு சொல்லிச்சான். அதுக்கு ஆண் முதலை சொல்லிச்சான், இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதனோட நண்பன், அதை வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து உனக்கு உணவா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா பெண் முதலை கேட்காம, நீங்க நாளைக்கு கொண்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆண் முதலை என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் குரங்கு கிட்ட போய், என்னுடைய ஒய்ஃப் வந்து உங்களை பாக்கணும்னு சொல்றான், உங்களுக்கு வந்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கும் அதை நம்பிட்டு முதலை மேல ஏறி வீட்டுக்கு போறாங்களாம். சோ அப்ப நடுவுல என்னாச்சுன்னா, முதலையால உண்மைய சொல்லாம இருக்க முடியலையா, ஃப்ரெண்டு எப்படியோ சாக போறாங்கன்னே அப்படின்னு நினைச்சு அந்த முதலை வந்து இந்த மாதிரி சொல்லிடுச்சான், என் ஒய்ஃப் வந்து உங்களை உணவா சாப்பிட விரும்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு ரொம்ப பயந்துருச்சான். நீ இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா, என்கிட்ட ரெண்டு ஹார்ட் இருக்கு, நான் ஒரு ஹார்ட் தான் இப்ப கொண்டு வந்திருக்கேன், இன்னொரு ஹார்ட்டை வந்து நான் மரத்து மேல காய போட்டிருக்கேன், நீ முதலையே சொல்லியிருந்தா நான் அந்த ஹார்ட்டையும் கொண்டு வந்திருப்பேன்ல, சிப்பியும் ஒண்ணு கெட்டு போயிடல, நீ மறுபடியும் மரத்துக்கிட்டே போ, அங்கிருந்து நான் இன்னொரு ஹார்ட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். இந்த முதலையும் அதை நம்பிட்டு மறுபடியும் மரத்துக்கிட்டே போயிடுச்சான். குரங்கு மரத்து மேல ஏறி, ஏ முட்டாள் முதலையே, எங்கேயாவது ஒருத்தவனுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்குமா, நான் உனக்கு உதவி செஞ்சா, உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நாவல் பழத்தை கொடுத்தா, நீ என்னையே உன் ஒய்ஃப்க்கு வந்து உணவா கொடுக்க விரும்புறியா அப்படின்னு கேட்டுச்சான். சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, தீய நட்பு வந்து தீமையை தாங்க விளைவிக்கும். நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் நமக்கு உதவி செய்யணுமே. இப்ப அந்த குரங்கு வந்து முதலைக்கு பசிக்குதுன்னு சொல்லி பழத்தை கொடுத்தாலும் முதலை வந்து அதோடைய குணத்தை காமிச்சிச்சு பாத்தீங்களா, இதனால குரங்குக்கு தாங்க கேடு.
0: என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? தீய நட்பு தீமையை தான் விளைவிக்கும். சோ நல்ல நட்பு பகிர்தல் ரொம்ப முக்கியமானதுங்க வாழ்க்கையில. அடுத்து யார் கதை சொல்றாங்கன்னு கேப்போமா? இப்ப நம்ம கூட பவித்ரா இருக்காங்க. அவங்க என்ன கதை சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான கதையை வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். வணக்கம் பவித்ரா.
3: வணக்கம் லாவண்யா. நான் இன்னைக்கு சொல்ல போற கதையின் பேர் எலியின் பேராசை. ஒரு வீட்டில் ஒரு எலி இருந்துச்சான். அந்த வீட்டில் ஒரு கூடை ஃபுல்லாக சோளம் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த எலிக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால அந்த கூடைக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த கூடைக்குள்ளே போய் அதால் முடிஞ்ச அளவுக்கு சோளத்தை அது சாப்பிட்டுடுச்சு. அது சாப்பிட்டதுனால அதோட வயிறு ரொம்ப பெருசானது. அந்த வயிறு பெருசானதுனால அந்த ஓட்டை வழியை அதால் திருப்பி வெளியே வரவே முடியல. அதனால அது அழ ஆரம்பிச்சிச்சு. அது நைட்டு ஃபுல்லாக அழுதுக்கினே இருந்தது. அதுக்கப்புறம் அது தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த எலி அதோட சைஸ்க்கே திருப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து அதால் அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அந்த எலி, சரி நம்ம நாளைக்கு இதே மாதிரி வெளியே போயிடலாம், இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியாக சோளத்தை அதால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்பிட்டுடுச்சு. அந்த வழியாக போன ஒரு பூனை இந்த எலியை மோப்பம் பிடிச்சிச்சு. அந்த கூடையை திறந்து அந்த எலியை அது சாப்பிட்டுடுச்சு. இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பேராசை பெருநஷ்டத்தில் தான் முடியும். இந்த எலியோட பேராசை அதோட உயிரையே பறிச்சிச்சு. அதனால நம்மளும் நம்ம பேராசை பிடிக்காம ஓரளவுக்கு நம்ம ஆசைப்படலாம்.
0: குட்டீஸ், நம்ம பவித்ரா சொன்ன கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதாங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கணும். ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாதுங்க. நம்ம கூட அடுத்து யார் கதை சொல்றாங்கன்னு பார்க்கலாமா?
2: ஹாய் நேயர்களே, நான் உங்க பவித்ரா பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து ரெண்டு கதை சொல்ல போறேன். முதல் கதையோட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவே சிறந்தது. ஒரு ஊர்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து படித்தவங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவர், அதாவது வந்து படிச்சாரு பட் இவங்க அளவுக்கு படிக்காதவர். ஸோ அதனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எப்போவுமே வந்து இந்த இன்னொரு ஃப்ரெண்டை வந்து எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ படிக்கலை, நீ முட்டாள், அந்த மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த போட்டி வச்சாலும் அவங்க 3 பேர் தான் வந்து வின் பண்ணுவாங்க. இவர் வந்து தோத்து போயிடுவார். ஸோ அதனால் எப்போவுமே வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து இந்த 3 பேரும் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம டேலண்ட்டை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் டிசைட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ போயிட்டுருக்கும் போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தோட உடல் வந்து உடல் பகுதி வந்து அப்படியே தனித்தனியாக அங்கங்கே அங்கே செதறி கிடந்துச்சு. ஸோ எலும்பு ஒரு சைடு, கை கால் ஒரு சைடு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த 4 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால் நான் வந்து இந்த எலும்பை வந்து உடஞ்சி கிடக்கிற எலும்பை வந்து ஒட்ட வச்சுருவேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னால் அந்த செதஞ்சு கிடக்கிற செதையை நான் ஒட்ட வச்சுருவேன்னு சொன்னான். மூணாவது ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, நான் இந்த மிருகத்துக்கு உயிர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஆனால் வந்து அந்த முட்டால் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து எதுவுமே சொல்லலை. அவன் வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். பட் இவங்க 3 பேரும் வந்து சரி நம்ம சொன்னதை செய்யலான்ற மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 4th ஃப்ரெண்ட் வந்து இல்லை இல்லை செய்யாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த மிருகத்துக்கு உயிர் வந்துடும், அது வந்து உங்களை வந்து துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிடும், ஸோ பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து இவன் தான் முட்டாளாச்சே, இவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும், நம்ம தான் படித்தவங்கிற திமிரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 3 பேரும் அவங்க சொன்னதை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றா செய்யும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிருகத்துக்கு உயிர் வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் வந்து உடனே அது எழுந்து பண்ண வேலை என்ன பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரையும் துரத்தி பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டுடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலும் பொது அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயம் நடக்கும். அடுத்த ஸ்டோரியோட தலைப்பு வந்து மங்கூஸ் மண்டையன். மங்கூஸ் மண்டையன்ன்றது யாருன்னா ஒரு குரங்கு. ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து எல்லா தோட்டத்தில் இருக்கிற மாங்காய், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஓனர்லாம் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க. ஐயோ இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு. அதில் வந்து ஒரே ஒரு ஓனர் மட்டும் என்ன பண்ணாருனா வந்து சரி இந்த குரங்கு இப்படி பண்ணுது, ஸோ இதுக்கிட்ட ஒரு டீல் மாதிரி நம்ம பேசி இதை வந்து நம்ம சரி கட்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கூப்பிட்டு, ஏ குரங்கே நீ வந்து இந்த மாதிரி நீ எல்லாத்தையுமே இப்படி சாப்பிட்டேனா நாங்கள் எப்படி வந்து பொழைக்கிறது, ஸோ நான் டெய்லி உனக்கு 10 வாழைப்பழம் கொடுத்துட்றேன், நீ அதை தாண்டி சாப்பிடக்கூடாது, நானே உனக்கு அந்த 10 வாழைப்பழத்தையும் கொடுத்துட்றேன், ஸோ நீ அதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குரங்கு வந்து ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா என்ன யோசிச்சுதுன்னா, நம்ம எது கேட்டாலும் இவன் கண்டிப்பாக தருவான், ஸோ 10 பழம் நம்ம கேட்க வேணாம், 20 பழமாக கேட்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இல்லை இல்லை எனக்கு 20 பழம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. சரி இவனும் ஓகே 20 பழம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். இதே மாதிரி 20 பழம், 30 பழம், 40 பழம், 50 பழம்னு 100 பழத்தை வந்து தொட்டுடுச்சு. எனக்கு வந்து 100 பழம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அவன் தோட்டத்தில் விளையிறதோ என்னமோ 150 பழம் தான் விளையும், அதுலேயே அவன் 100 பழம் அந்த குரங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதையெல்லாம் வந்து அவனோட தம்பி ஒருத்தன் வந்து இருந்தான், அவன் கிட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி இந்த குரங்கு வந்து என்னை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுது, ஸோ இதுக்கு நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த தம்பி கிட்ட சொன்னோடனே அந்த தம்பி வந்து உடனே ஒரு ஒரு ஐடியா யோசிச்சு, அந்த குரங்கை நீ எப்போவுமே வர மாதிரி வர சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி எப்போவுமே வந்து டெய்லி வந்து பழம் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி அந்த குரங்கும் வந்துச்சு. வந்த உடனே ஒரு கோணி பையில 100 பழத்தை எப்போவுமே வைப்பார், அதே மாதிரி ஒரு கோணி பையில அந்த பழத்தை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்டாங்க. இதே மாதிரி குரங்கம் வந்தது வந்து அந்த எனக்கு எங்கே பழம் அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அங்கே இருக்க பழம் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பழம் எடுக்கிற போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கயிறை கட்டி வச்சுட்டாங்க. அது வந்து அந்த கயிறை பார்க்காம அது அப்படியே நடந்து போகும்போது அது அப்படியே தடுக்கி விழுந்துடுச்சு. ஸோ மேலே வந்து பெரிய ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணி அந்த கூண்டில் அந்த குரங்கை பிடிச்சிட்டாங்க. உன்னை இப்போ பிடிச்சாச்சு, ஸோ நான் உன்னை வந்து ஜூவில் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரியே அதை கூண்டுலையும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஊரில் இருந்த எல்லா தோட்டத்துக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா எல்லாரும் இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஓனர் வந்து நான் 10 பழம் 20 பழம் கொடுக்குறேன் சொல்லும் போதே அந்த குரங்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்ததுன்னா அது வந்து ஜூக்கும் போகாமல் ஒழுங்காக லைஃப்பை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அது வந்து பேராசையாக எனக்கு 100 வேணும் அப்படின்னு கேட்டு பேராசைப்பட்டதால் இப்போ வந்து அது ஜூக்கு போய் அடைய வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஸோ நீங்களும் இருக்கிறத வச்சு வாழணுமே தவிர பேராசைப்படக்கூடாது.
0: என்ன சுட்டீஸ், இன்னொரு கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? அடுத்து நம்ம கூட ராஜேஸ்வரி இருக்காங்க கதை சொல்றதுக்கு. வணக்கம் ராஜேஸ்வரி, என்ன கதை சொல்ல போறீங்க இன்னைக்கு?
4: வணக்கம் லாவண்யா, நான் இன்னைக்கு சொல்ல போற கதை நகர எலியும் கிராம எலியும். ஒரு காலத்துல சிட்டில ஒரு எலி இருந்துச்சான். அது வந்து அது ஃப்ரெண்ட எலி வந்துட்டு கிராமத்துல இருக்கான். ஸோ அதை பாக்குறதுக்காக அது பேகெல்லாம் ரெடி பண்ணிட்டு சிட்டில இருந்து வில்லேஜுக்கு போச்சு. ஸோ வில்லேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பயணங்கள் கடக்கும்போது அது ரொம்ப டயர்டாயிடுச்சு. வில்லேஜ் போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோடனே அது வந்து ஃபீல் பண்ணிச்சு, என்னடா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு. அண்ட் அங்கே இருக்க வில்லேஜ் ஸ்மெல் வேற அதுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்டை பார்த்துடுச்சு. அப்புறம் பார்த்தோடனே சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் எலி சொல்லிச்சு, சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி எலியும் போச்சு. அங்கே குளிக்கிறதுக்காக டப்பில் தண்ணி இருந்துச்சு. சரி என்னடா இது டப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடடே, நம்மளுக்கு குளிக்க தண்ணி கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு வெளியில் வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த வில்லேஜ் எலி என்ன பண்ணுச்சு, அது ஃப்ரெண்டு வந்திருக்கனால அது வந்து தோட்டத்தில் போய் அது ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெஷ் வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸையும் கொண்டு வந்து வச்சுருந்துச்சு. கோவத்தோடு வந்த சிட்டி மவுஸ் என்ன பண்ணிச்சு, வந்து கத்துச்சு, எனக்கு குளிக்க கூட தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சரி இரு நம்ம உனக்காக நான் வந்து குளிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சிருச்சு. குளிச்சுட்டு வந்த சிட்டி மவுஸ் என்ன பசிக்குதுன்னொடனே அது வந்து அதோட ஃப்ரெஷ் வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸையும் சர்வ் பண்ண ரெடியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே சிட்டி மவுஸ், என்னது இது, வெறும் வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸாக இருக்குது, நான்லாம் பீஸா சீஸு பாஸ்டா இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், நீ என்னடானா இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸை கொடுத்துருக்க அப்படின்னு. அதுக்கு வில்லேஜ் மவுஸ் என்ன சொல்லிச்சுன்னா, இதெல்லாம் சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி அதுக்கும் அந்த சிட்டி மவுஸ் என்ன பண்ணிச்சு, சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெஜிடேபிள்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஐயா இது டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு அந்த வில்லேஜ் மவுஸு, சரி இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் அந்த சிட்டி மவுஸ் ஒத்துக்கவே இல்லை. சரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் மவுஸ் வந்து டவுன் மவுஸ் கிட்ட சொல்லிச்சு, வா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போணுச்சு. சரின்னு சொல்லிட்டு சிட்டி மவுஸும் கிளம்பிடுச்சு. அங்கே போனால் பெரிய பெரிய மவுண்டெயின்ஸு ட்ரீஸு அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஏர் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சிட்டி மவுஸ் வந்து சொல்லிச்சு, இங்கே நல்லா இருக்குது இந்த இடம், நல்லா ஃப்ரெஷ் ஏர் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஈர மண்ணெல்லாம் இருந்துச்சு. ஈர மண்ணில் வந்த ஸ்மெல்லு வந்துட்டு சிட்டி மவுஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கவுடங்கு அதெல்லாம் இருந்துச்சு, நிறைய பூச்சிங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து சிட்டி மவுஸ் சொல்லிச்சு, எனக்கு இந்த இடமே பிடிக்கலை, நான் இந்த ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்கவே இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு. சரி வில்லேஜ் மவுஸும் வீட்டுக்கு போயிடுச்சு. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிட்டி மவுஸ் சொல்லிச்சு, நான் இன்னைக்கு கிளம்புறேன், ஏன்னா எனக்கு இந்த இடமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சொல்லிச்சு, நீ என்னோட வீட்டுக்கு வா, டவுனில் வந்துட்டு உனக்கு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்லாம் நிறைய இருக்கும், சீஸு பாஸ்டா கேக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும், நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போன அப்புறம் வில்லேஜ் மவுஸ், சரி நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகை ரெடி பண்ணிவிட்டு வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போயிடுச்சு. போன அப்புறம் அங்கே பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அடடே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய காரு பைக்கு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சே நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பின்னாடிலேருந்து ஹாரன் சவுண்டு, திரும்பி பார்த்தா ஜஸ்ட்டில் நிற்குது காரு. அடடா நம்ம உயிர் இப்போதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது யோசிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியா அதோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த ஃப்ரெண்டும் அவனை வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு ஒரு டேபிளில் வந்துட்டு சீஸு, பாஸ்டா, கேக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. வா நண்பா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் வில்லேஜ் மவுஸை போய் கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அவங்க நிறைய பொருட்களை பார்த்தோன்னே வில்லேஜ் மவுஸ் ஆசையாக சாப்பிட போச்சு. சீஸை எடுத்து வாயில் வச்சோடனே அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து அடித்து துரத்துட்டாங்க. அதனால ரெண்டு மவுஸும் ஓடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இது, இது உன்னோட வீடு கிடையாதா அப்படின்னு கேட்டுச்சு. இது நான் தங்கியிருக்க வீடு தான், ஆனால் வந்துட்டு என் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு டவுன் மவுஸ். அதுக்கப்புறம் சரி எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுச்சு. சரி வா நான் உன்னை வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே சாப்பிட பொருள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் வில்லேஜ் மவுஸை கூட்டிகிட்டு போயிடுச்சு. கூட்டிகிட்டு போய் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் உள்ளே பூந்துச்சு. பூந்தோடனே வந்துட்டு நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருந்தோடனே வில்லேஜ் மவுஸ் நினச்சிச்சு இதெல்லாம் வந்து நம் மவுஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மவுஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு. அங்கே இருந்த மார்க்கெட் வெஜிடபிள் ஓனர் என்ன பண்ணார், அதையும் துரத்தி அனுப்பிட்டாங்க. துரத்தி அனுப்புறது மட்டும் இல்லாமல் பூனையை விட்டு கடிக்கவும் விட்டாங்க. ரெண்டு பேரும் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் மவுஸ் வந்து டவுன் மவுஸ் கிட்ட கேட்டுச்சு, ஏய் என்னடா நண்பா இப்படி வந்து சாப்பாடுக்காக நம்ம அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரோம், எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டவுன் மவுஸ் சொல்லிச்சு, இங்கெல்லாம் இப்படி தான், நம்ம வந்து ருசியான சாப்பாடு கிடைக்கணும்னா இப்படி தான் வந்து நம்ம ஓடி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் மவுஸ் சொல்லிச்சு. அதுக்கு வில்லேஜ் மவுஸ் சொல்லிச்சு, இந்த மாதிரி இருந்தாலாம் சத்தியமாக என்னால் வாழ முடியாது, லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால என்னோட இடமே வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் என்னோட வீடு எனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் மவுஸ் அதோட வில்லேஜ் போயிட்டு நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன மாரல் சொல்ல வராங்கன்னா, ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் ஒரு முச்சமாச்சு பீஸ் வேணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், மற்றவங்களையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது.
0: என்ன சுட்டீஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அமைதியான வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தை தரும்னு தெரியுது. இன்னும் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க கதை சொல்கிறதுக்கு, கதை கேட்கலாம் வாங்க.
5: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன்.
0: வணக்கம் பூஜா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க?
5: நன்றி மறக்கலாமான்னு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தவங்க செய்கிற நன்றியை நம்ம வந்து ஈஸியாக மறந்துடுறோம், அதை நம்ம ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தார். அங்கே வந்து மழையே இல்லாதனால அங்கே வந்து எந்த விளைச்சலும் இல்லை, அங்கே வந்து எந்த அறுவடையும் இல்லை. அதனால் வந்து அங்கேருந்த ஊர் மக்கள்லாம் அங்கே அந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் இருந்தாங்க. ஆனால் அந்த விவசாயி வந்து ரொம்ப நாளாக அந்த ஊர்லேயே இருந்தனால அவனுக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, அதனால் அவன் போகவும் இல்லை. ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து அங்கே அவனோட பசங்கள்லாம் பசியால் இருந்தாங்க. அதனால் அவனோட மனைவி சொன்னால், இது மாதிரி நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து பசியால் இறந்துடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போயிட்டு எதனா ஒரு வேலை தேடிட்டு வாங்க, இல்லைனா பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு ஒரு வேலை தேடிட்டு வாங்க அப்படின்ட்டு அவன் மனைவி சொன்னான். இதை கேட்ட விவசாயிக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க பசங்க வந்து பசியில் வாடினால அவன் வந்து வேற ஒரு கிராமத்துக்கு போய் வேலை தேடலான்ட்டு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது. அந்த பள்ளத்தில் வந்து ஒரு மனிதன், புலி, குரங்கு, பாம்பு நாலு பேரும் அந்த பள்ளத்துக்குள்ளே சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயியை பார்த்த நாலு பேரும், என்னை வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயியும் பார்க்க பாவமாக இருந்தனால அவங்க நாலு பேருக்கும் உதவுனான். அதனால் அவங்க அந்த பள்ளத்துலேருந்து அவங்க நாலு பேரையும் மேலே தூக்கி விட்டுட்டு அவனோட பாதையை பார்த்துட்டு அவன் போயிட்டே இருந்தான். ஆனால் பக்கத்து கிராமத்துக்கு போன விவசாயிக்கு எந்த வேலையும் கிடைக்கல, எந்த உணவும் கிடைக்கல. அதனால் திருப்பி ரொம்ப நைட் ஆகிட்டனால அவன் திருப்பி அவன் ஊருக்கே நடந்து வந்துட்டு இருந்தான் அதே பாதையில். அப்போ சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சோர்வாக நடந்து வந்துட்டு விவசாயி வந்து அந்த குரங்கை பார்த்தான். அது கையில் வந்து நிறைய திராட்சை பழம் வச்சிருந்தது. அதை பார்த்தோடனே அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு, ஏன்னா அவன் ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை. உடனே அந்த குரங்கு வந்து அந்த விவசாயியோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட இருந்த திராட்சை பழத்தை வந்து அந்த விவசாயிக்கிட்ட கொடுத்தது. அவனும் சரி நம்ம எப்படி குரங்கு கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றதுன்னு கொஞ்ச நாள் தயங்கினான். ஆனாலும் அவனுக்கு பசி தாங்க முடியாமல் அந்த குரங்கிட்ட வந்து வாங்கி அவனோட அந்த திராட்சையை சாப்பிட்டு அவன் பசியை தீர்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தான். வழியில் வந்து அவன் காப்பாற்றின புளியை பார்த்தான். அந்த புளி வந்து விவசாயியோட வறுமையாக அறிஞ்சு, அது மாதிரி விவசாயியே, என்னோட குகையில் வந்து நிறைய நகைகள் இருக்குது, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க, உங்களோட குடும்பத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால புளியோட பேச்சை கேட்டுட்டு அவன் வந்து அந்த குகையில் இருந்த கொஞ்சம் நகையை எடுத்துக்கிட்டு அவன் கிளம்புனான். இந்த நகையை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்கும்போது தான் அவன் காப்பாற்றின மனிதன் வந்து ஒரு தங்க வியாபாரி, அவன்கிட்ட போனால் இந்த நகையை விற்று நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க வியாபாரி கடைக்கு போனான். அவன் அந்த தங்க வியாபாரி கடைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த நகையெல்லாம் அந்த வியாபாரிக்கிட்ட காமிச்சான். இது மாதிரி எனக்கு இந்த நகையெல்லாம் விற்கணும், அதுக்கேற்ற காசு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டான். வியாபாரி வந்து உடனே யோசித்தான், இது வந்து அரச குடும்பத்து நகை மாதிரி இருக்குது, இதை வந்து நம்ம ராஜா கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு நிறைய காசு வரும், நம்ம அரசு அந்த காவலர்கிட்ட வந்து இவன் திருடிட்டு வந்துட்டான் இந்த நகையெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுட்டு, அவன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இந்த விவசாயியை வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டு அந்த காவலாளிகளை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் அவங்களோட நகையை திருடிட்டான் அப்படின்னு சொன்னான். உடனே இதை நம்பிட்டாங்க அந்த காவலாளிகளையும். அதனால அரசவையில் அரசர் வந்து அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் வந்து உட்காந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம உதவி பண்ண குரங்கும் புளியும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஆனால் இந்த மனிதன் பாரு நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டான், நம்ம ஒன்றும் திருடக்கூட இல்லை அந்த நகையை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்கு திடீர்னு பாம்பு ஞாபகம் வந்தது. பாம்பு வந்து உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுல, அதில் வந்து அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டு பாம்பை வந்து ஒரு நிமிஷம் அவன் மனசில் நினச்சிட்டு இருந்தான். பாம்பை மனசில் நினச்சவொடனே பாம்பு வந்து அங்கே தோன்றுச்சு. அதுக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னான், என்னென்னலாம் நடந்தது, எப்படிலாம் வந்து இது மாதிரி ஜெயில் தண்டனை கிடச்சிது அதெல்லாம் சொன்னான். உடனே பாம்பு வந்து சொல்லிச்சு, இது மாதிரி விவசாயியே, நான் போய் ராணியை வந்து கடிச்சிட்றேன், அந்த விஷம் வந்து வேறு யாராலையும் எடுக்க முடியாது, அது நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போய் அந்த ராணியை கடிச்சிருச்சு. அங்கே நிறைய வைத்தியர் எதோ ஊரில் இருந்து வந்து பார்த்து அந்த விஷத்தை போக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் வந்து யாராலையும் முடியல. உடனே அந்த விவசாயி வந்து அங்கேருந்த காவலாளியை கூப்பிட்டு, எனக்கு வந்து ஒரு மாயாஜாலம் தெரியும், அதை வச்சு நான் ராணியை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காவலாளி போய் அந்த விஷயத்தை வந்து அரசர்கிட்ட சொன்னார். உடனே அரசர் வந்து அவனை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நீ ராணியை காப்பாற்று அப்படின்னு சொன்னால், உடனே அவன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பாம்பு மனசில் நினச்சிட்டு ராணியோட காலை ரெண்டு தடவை தடவுனான். உடனே ராணி உடம்புல இருந்த விஷம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டான், இது மாதிரி நான் திருடல, இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு புளி வந்து தங்கம் கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே அரசருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சோடனே இவன் அரசர் வந்து அந்த விவசாயிக்கு அரசர்கிட்ட இருந்த தங்கம் நகை எல்லாத்தையும் பரிசாக கொடுத்துட்டாரு. உடனே தப்பு பண்ண அந்த நகை வியாபாரிக்கு தண்டனையும் கொடுத்து அவரை வந்து ஜெயிலில் போட்டாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த விவசாயி ஒரு ஹெல்ப் பண்ணார், ஆனால் அந்த வியாபாரி வந்து அதை மறந்துட்டு அவனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டார். ஆனால் அந்த மிருகங்க புலி பாம்பு குரங்கு வந்து அவன் செஞ்ச நன்றியை மறக்காமல் அவனுக்கு திருப்பி அந்த நன்றி கடனை செலுத்திடுச்சு.
0: இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா நம்ம எப்போவுமே நன்றி மறவாமல் அவங்க நமக்கு செஞ்ச உதவியை என்றைக்கும் நினச்சி பார்த்து அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றி கடனாக இருக்கணும். அடுத்து நம்ம கூட கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா?
4: ஹாய், நான் உங்கள் அபிநயா பேசுகிறேன்.
0: வணக்கம் அபிநயா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
4: நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை என்னன்னா, பகிர்ந்து வாழ்க. ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருந்தாருங்க. அவர் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவார். அவர் ஒரு நாள் ஒரு மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது பல பேன் கேக்ஸ் அதெல்லாம் பார்த்தாரு. அவருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அப்போ வந்து ஒன்று வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேன் கேக்ஸை பார்த்தும் அப்படி மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, நம்ம வீட்டில் திருட்டுத்தனமாக செஞ்சு நம்மளே சாப்பிட்லாம், யாருக்கும் தராமல் ஷேர்லாம் பண்ணாமல் நம்மளே சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பேன் கேக் செஞ்சாருங்க.
2: செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு சன்னியாசி வந்து பிக்ஷாம் தேவி பிக்ஷாம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்ப இவர் ஐயோ நம்ம சமைச்சதே ஒன்னையோ ஒண்ணு, அதுவும் நம்ம ஆசையா சமைச்சோமே, அதை இவருக்கு தரணுமா, சரி சரி நம்ம அதை பாதியா கட் பண்ணி அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பிக்கை பார்த்தாரு. ஆனா அவரால் பிக்கவே முடியல. சரி ஒன்னையே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்து இதாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அவரும் சரி இப்பயே சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு வந்து இல்லை இல்லை நான் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க, நான் இதை போய் புத்தா கிட்ட கொடுத்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ நீங்க புத்தாவோட டிவோட்டியா, சாரிங்க தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் வாங்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு சரி ரெண்டு பேரும் போனாங்க. புத்தர் கிட்ட போயிட்டு இதாங்க பேன் கேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல வாங்கி வச்சிட்டாரு. வச்சுட்டு அவர் வந்து அதுலேருந்து எடுத்து எல்லாருக்கும் ஷேர் அதை பிச்சாரு. பிச்சோன்னே இவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம பிக்கும் போது வரல, இவர் பிக்கும் போது வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேன் கேக் தான் இவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க மூணு பேரும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவருக்கு வர பசியே அடங்கிருச்சு அந்த அளவுக்கு பேன் கேக். நான் அவ்வளோலாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஷேரிங்னா ஒரு நல்லது தான், நம்ம ஷேர் பண்ணால் மற்றவங்களோட வயிறு நிறையும் நம்மளும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு புத்தர் கிட்ட சொன்னார். மறுபடியும் வெளியில் வரும்போது தேங்க்யூ சார் நீங்கள் சொல்லி கொடுத்த ஒரு லெசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு புத்தர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு வெளில வந்தார். அப்புறம் அந்த பிளேட்டில் பார்த்தா பேன் கேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இது யாருது அப்படின்னா நீ கொண்டு வந்த பேன் கேக்ஸ் தான், நீ மனசார ஒன்று கொடுத்ததுனால அது ரொம்பிட்டே இருக்குது, இது என் டிவோட்டிஸ் எல்லாருக்குமே வந்து வயிறு ரொப்பும். இதுலேருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓ ஷேரிங் தான் நல்லதுங்க, ஷேர் பண்ணால் நம்மளால் எது வேணால் மனசளவுலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் உடம்பளவுலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங் கற்றுக்கிட்டாரு.
0: இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து உண்ணணும். என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதையெல்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதையெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல வழியில் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமுதாய வானொலி 107.8.
1: தெரிக்கிறது.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி,
2: உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
3: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
4: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார், சிவா.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசைப்பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: முதல் பாடல் வனஜாக்ஷி வர்ணம், கல்யாணி ராகம், தாளம், ஆதி.

0: கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவா அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் விநாயகா நின்னு வினா, ஹம்சத்வினி ராகம், தாளம், ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலையும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலையும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் ஷிவ் அவர்கள், மிருதங்கம் CS பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் பிரபோகணபத்தே, நாட்டை ராகம், தாளம் ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் வாகீஸ்வரி, சரஸ்வதி ராகம், தாளம் ஆதி.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுர கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேயர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம். பாடுபவர்கள் திருமதி லதா, திருமதி மாலதி, ஸ்வேதா, பிந்து, திருமதி ரூபா, கீர்த்தன் மற்றும் திருமதி தாரணிஸ்ரீ.
2: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் ஷிவ் அவர்கள், மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள். பாட்டு கேட்கலாமா?
1: அடுத்த பாடல் ஸ்ரீமன் நாராயணா, பௌளை ராகம், தாளம், ஆதி.

0: கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. திறமைகளை வெளிக்கொண்டு வரதுதான் நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியோட நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பள்ளிகள்லயும் சமுதாயத்திலயும் சிறுவர் வானொலி மன்றம் உருவாக்கிட்டு வரும். குழந்தைகள் கிட்ட இருக்க இசை திறமைய வெளிக்கொண்டு வரதுல எம்ஓபி சமுதாய வானொலி அதிக அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வானொலியில இசை நிகழ்ச்சியான மதுரை கானங்கள்ல பலர் பாடிட்டு இருக்காங்க. இந்த இசை திறமைய மேலும் வளர்க்கறதுக்காக நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி எம்ஓபி இசை மன்றம் உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு வரும். அதாங்க எம்ஓபி மியூசிக் கிளப். அந்த வகையில சாய்நாத் மியூசிக் பள்ளியில இருந்து 25 மேற்பட்ட சிறுவர்களும் பெண்களும் சேர்ந்து எம்ஓபி சாய்நாத் மியூசிக் கிளப் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள இசை வெள்ளத்துல மூழ்க வைக்க வராங்க. என்ன நேர்களை, மூழ்க தயாரா? வாங்க பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: சாய்நாத் இசை பள்ளியின் 2வது பாகம்.
2: அடுத்ததாக செல்வி லலிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுவார்கள்.
3: இவங்க பாடுறதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வீணை வாசிப்பு திரு ஜெயக்குமார் சிவ் அவர்கள்,
4: மிருதங்கம் சி எஸ் பாலாஜி அவர்கள்.
3: பாட்டு கேட்கலாமா?
2: அடுத்த பாடல் பிரம்ம மொக்கடே, ராகம் பௌளி, தாளம் ஏகம், கம்போசர் அண்ணமாச்சாரியர்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வீட்டில இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறத நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
2: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
3: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டீங்களே, தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீண்டும்

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன, எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில. இப்படி

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

Hi, this is Drums Kumaran, world record holder for 50 hours of marathon drumming. I got into Asia, India and Tamil Nadu Book of Records last year. And this record, I've been awarded a doctorate from the World Records University, and I'm one of the youngest musicians to have a PhD. My social message is not like a typical social message. Enna na ipo enna mari or 18-year-old unga veetla or chinna kulandhayo chinna payano vandu edhila interest irundhalo you have to put him into that stream. அவனுக்கு வந்து கிரிக்கெட் தான் பிடிக்கும்னா யூ ஷுட் லெட் இம் கோ அண்ட் லெட் இம் பிளே கிரிக்கெட் அண்ட் அதில் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போது என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் வாசிக்கிறத பார்த்துட்டு இவன மாதிரி நீ ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் யுவர் கிட். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ தேர் இஸ் அ கிஃப்டட் டேலண்ட், காட் இஸ் கிஃப்டட் ஹிம் ஆர் ஹர் அ குட் டேலண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் யூ ஷுட் லெட் ஹிம் ஆர் ஹர் க்ரோ, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை message for all the parents and for the kids also. And you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. And I would like to do a small performance for the listeners. Tak dimi tak junna tak tak tak tak tak dimi tak junna tak tak tak tak tak dinna tak dimi tak junna tak dimi tak dimi tak dimi. Thank you so much.

என்னென்ன இதில் இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிற்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுர கானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.